0: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணை திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. விவித் பாரதி தமிழகம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். 6 நேரம் 6 தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள், மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபடுவது வழக்கம். அவ்வாறு விநாயகரை போற்றி வரும் நமது நிகழ்ச்சியின் முதல் பாடல் TM சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியது. பாடலுக்கு வரிகள் தமிழ் மம்பி,

முப்பதுக்கு சரமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முட்டம் முனைவர் எஸ் டென்சிலி அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரைசி. 11:02 எக்ஸோர் குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். பகல் 12:00 திரைசை நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை. நேர்களை இதுவரை குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிகத் தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள் இலக்கணம் இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிக தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம் பொருள் இன்பம் வீடு. அது என்ன அறம் பொருள் இன்பம் வீடு? இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே பொய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார் விருந்தோம்பல் என்று சொல்லி, விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள் பங்காளிகள் இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்துல தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார்.

என்பதற்கு பொருள். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு வெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பார வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு வெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதைதான் பின்னால வந்து அவையார் சொல்லுவார்,

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. செந்தமிழாய் சிந்தை இணைக்க இனிய நிகழ்ச்சிகள் தரும் பண்பலையில் வள்ளுவனின் வாய்மொழி குரல் அமுதமாய்.

துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள். இனி அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை போற்றுவோம் இனிய பாடல்களால் பக்தி மாலை சூட்டி. தொடக்கமாக வீரமணி ராஜு பாடிய பாடல்.

0: நேரம் 6:29. குமரிப்பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வின்சென்ட் ஜோஸ் பாடியுள்ள பாடல்.
1: அருள் ஜோதியே, என் அன்னையே, இதய

பக்தி மாலை கேட்டீர்கள். நேர்களை இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர். இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லி அவர்கள். பனிரெண்டு 50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல்

வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்புமிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.

0: சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான

0: ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:56. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 2 செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28-30°C குறைந்தபட்ச வெப்பநிலை 21-23°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து பழவகை மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு மழை நீரை சேமிக்கவும். இது நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள் தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதை ஆரம்பிக்கவே ஏற்ற பருவமாகும். மழை இருப்பதால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல் உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 12-14 km என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் எந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்து கலப்பை, 9 கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 நேரமும் அதிகபட்சமாக 20 நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் இணைப்பு கருவிகள் உட்பட 1 நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு ₹500 என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகிறது. வேளாண்மை எந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் எந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் https://mts.aed.tn.gov.in/e-vaadagai மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செயற் பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற் பொறியாளரை 8940711796 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் எந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: மாணவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். திருவட்டாறு அரசு சுற்றுலா மாளிகையை சுற்றுலாத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க ஆட்சியர் அறிவுறுத்தல். நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு, தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். திருவட்டாறு பேருந்து நிலையம் அருகில் நீர்வள ஆதாரத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் அரசு சுற்றுலா விருந்தினர் மாளிகையை சுற்றுலாத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக அரசு விருந்தினர் சுற்றுலா மாளிகையை பழமை மாறாமல் புதுப்பித்து பொதுமக்கள், அரசு அலுவலர்கள், சுற்றுலாப் பயணிகள், பக்தர்கள் உள்ளிட்டோர் வந்து தங்கும் வகையில் மேம்படுத்த திட்ட மதிப்பீடு தயார் செய்து பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை செயற் பொறியாளர் உள்ளிட்டோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட தெங்கம்புதூர், செம்மாங்குளம், வடசேரி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். தெங்கம்புதூர் பகுதியில் அம்ரோத் திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தவர், பணிகளை விரைந்து முடித்தால்தான் மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க முடியும் என்று உரைத்தார். கிருஷ்ணன்கோவில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அருகில் நடைபெற்று வரும் பணிகளை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவுறுத்தினார். குளங்களைச் சுற்றி ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அந்த இடங்களை வருவாய்த்துறை, மாநகராட்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை உள்ளிட்ட துறை அலுவலர்கள் கணக்கீடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 522 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் வருடத்திற்கு 3 முறை மற்றும் அதற்கு மேல் இரத்த தானம் வழங்கிய கொடையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். உலக முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட சமூக நலத்துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் உட்பட அனைவரும் முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். முதியோர்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் 1-4-5-6-7 என்ற அரசு உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்காக வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்த்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களுக்கு 011-4075-9000 மற்றும் 011-6922-7700 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவடைந்தன.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: இங்க அம்மா. எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: 7:05 குமரி பண்பலை 101 காலை பொழுதில் மனம் வீச முற்றத்து மல்லிகையே.
1: ஏ கண்ணா, எங்க அண்ணன் வாராரு பாரு, சிவசண்ணே மனுஷரை பாரு, நல்ல மனுஷனாகும். என்னதான் ஏசினாலும் நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு. மூணு நாளைக்கு முன்னுக்கு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு, எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நம்ம மாவட்டத்துல இப்படிப்பட்ட இடங்களா, எனக்கே பிரமிப்பா இருந்தப்பா. எங்க அண்ணனுக்கு சாதாரணமா ஒரு டீயும் மூணு வடையும் தான் வாங்கி கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு ஏ கடைக்காரர், எங்க அண்ணன் வராரு பாருங்க, ஒரு சுக்காப்பியும் நாலு காரம் உள்ள மிளகா வடை எடுத்து வைங்க பாப்போம்.
2: ஏ சிவா, என்னப்பா, உன்ன வீட்டுல போய் பாத்துட்டு வரேன், உன் சத்தம் தான் அங்க வர கேக்கு.
1: என்ன கேக்குரு, உங்க கடையில சுக்காபி குடிக்கணும்னு நினைக்கிறா வேண்டாம்னு நினைக்கிறா? எங்க அண்ணே எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, ஒரே தட்டுல வையும் எடுத்து வையும்.
2: ஏய் சிவா, நீ எங்கெல்லாம் விதாண்டவாதம் பண்றியோ அங்க சமாதானப்படுத்த மாதிரில நான் வர வேண்டி இருக்கு. கடைக்காரட்ட என்ன சத்தம், கையில மிளகா விட வச்சு பாதி கடித்த நெல்லில இருக்கு, இன்னும் நாலண்ணா எடுத்து வையுங்க, வயறு பிரச்சனை ஆயிராமப்பா.
1: என்னன்னு நீங்க நடக்கிறது தெரியாம வந்து கதைய பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக தான் நாங்க வந்து சண்டை போட்டு நடக்கேன். நீங்க வந்து பெரிய மனுஷன் மாதிரி பேசுவீங்கன்னு பார்த்தா அண்ணனா அண்ணன், உமக்கு போய் சுக்காப்பிய மிளகு வடையும் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்?
2: ஏ தம்பி, கண்ண வேற சிரிக்கிறான், கண்ணன் என்ன சொன்ன?
1: ஏன வேற ஒண்ணு இல்லனே, நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் பாத்தீங்களா, அத பத்தி கண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏனே சுக்காப்பியும் நாலு மிளகா வடையும் சொல்லிட்டம்னே.
2: நாலாப்பா சொல்லிருக்க,
1: போதாதானே?
2: தம்பி, கண்ணன் என்னப்பா சொன்ன, விதர்ப்பமா ஏதாவது சொன்னியா?
1: ஏனே உயர்வா சொல்லிருக்கம்னே, அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம் பாத்தீங்களா, அத கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, அவனை கேக்கட்டு. ஏ கண்ணா கேட்டியா, நம்ம குமரி மாவட்டத்துல இப்படிப்பட்ட இடங்கள் இருக்குதுன்னு அன்னைக்கு தாண்ட எனக்கு தெரிஞ்சது.
2: ஏ தம்பி, இந்த இடத்துல நான் கூட ஒன்னு வலியுறுத்தட்டா, அன்னைக்கு நம்ம போறதுக்கு முன்ன நீ என்ன சொன்ன? ஏனே ஒரு மலை ஏறணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிரமம்னே அப்படின்னு சொன்னியா?
1: ஆமா.
2: அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஏ நம்ம மாவட்டத்துல வந்து நிலப்பரப்பு அப்படிங்கறது நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய இடத்த தான் நினைக்கிறீங்க. வனப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம மாவட்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தட்டுறானே, உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டையா?
1: ஆமா.
2: என்ன கேட்ட நீ?
1: ஏனே நீங்க அன்னைக்கு கூப்பிடும் போது நான் கூட உதாசீனமா தானே சொன்னேன். அது மட்டுமானே, அண்ணனுடைய பரப்புரையில சொல்லக்கூடிய பயிர்களையும் தாண்டி என்னென்ன பயிர்கள் எல்லாம் இருக்குன்னு
2: பாத்தியா? கிராம்ப பாத்தியா?
1: ஆமா.
2: ஏலக்காய பாத்தியா?
1: ஆமாண்ணே.
2: ரம்புட்டான் பாத்தியா?
1: ஆமாண்ணே.
2: மங்குஸ்தான் பாத்தியா?
1: ஆமாண்ணே. ஆமா, மங்குஸ்தானையும் பாத்தேன், மங்கின்னு சொல்லுவாங்கல்லே அந்த குரங்கையும் பாத்தண்ணே.
2: தம்பி, அன்னைக்கு கூட நீ போயிட்டு இருக்கும் போது யானை வந்து போன வழித்தடம் அப்படின்னு காட்டின, நீ உடனே பின்னால 4 அடி ஓடுனியா?
1: இருக்காதானே பின்ன பயம், 4 அடியானே ஓடனேன், 10 அடி பின்னால இல்லனே ஓடனேன்.
2: அந்த 10 அடி பின்னால போகும்போது ஒரு கருப்பு குரங்க பாத்தியா?
1: அந்த முன்னுக்கு 10 அடி ஓடி வந்தேன் உங்ககிட்ட.
2: தம்பி, பொதுவா குமரி மாவட்டம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான வனப்பகுதியும் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன?
1: நீங்க அந்த நேரத்துல சொல்லும் போது இவரு தற்றாறு போலன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன மழன்னே.
2: பாத்தையா, அதே வேளையில அந்த இடத்துல இருந்து வெளியே மாலை நேரத்துல நம்மளுடைய நகர்பகுதிக்கு வரும்போது எப்படி இருந்தது இடம்?
1: அங்க இருந்த நிலைக்கும் இங்க இருந்த நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம்னே.
2: சரிப்பா, அந்த இடத்துல இருந்து நம்ம சுக்காப்பி கடை பக்கம் திரும்ப வந்துருவோமா இப்படி?
1: ஏனே நினைவ மாத்துங்கண்ணே.
0: முச்சத்தில் இன்று

0: குழல் இசையை மிஞ்சும் குழந்தை மொழி கேட்கலாம். குமரி பண்பலை 101
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: இன்றைய காலையை அழகாக்க வரும் மழலையை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர்
3: என்ன?
1: சாஃப்னோ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: காக்காவளை.
1: சரி, ஓகே. உங்க ஊர்ல என்னெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க?
3: வயல் இருக்கு, குளம் இருக்கு, செடிகள் இருக்கு, பூக்கள் இருக்கு.
1: செடிகள் பூக்கள் எல்லாம் உங்க ஊர்ல இருக்கு? உங்க வீட்டுல இருக்குதா?
3: இருக்குது. பிச்சி

0: வாழை, பூச்செடி, காய்கறிகள், கீரைகள், இதே மாதிரி நிறைய இருக்கு.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேர்லாம் எங்களுக்காக சொல்றீங்களா?
0: என் தாத்தா பேர் நேசமணி, என் பாட்டி பேர் அண்ணாமணி, என் அப்பா பேர் சதீஷ்குமார், என் அம்மா பேர் பியூலா, என் தம்பி பேர் ரிகின் ஆஃப்டன், என் பேர் சப்ன ஆஃப்டன்.
1: உங்க தம்பி கூட நீங்க விளையாடுவீங்களா?
0: விளையாடுவோம்.
1: சரி, ஓகே. உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்க தாத்தா பாட்டி உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
0: அன்பா இருப்பாங்க, பாடெல்லாம் ஊட்டி தருவாங்க.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன்.
1: சம்மர் லீவ்ஸ்லாம் எப்படி போச்சு?
0: நல்லா போச்சு.
1: பிள்ளை இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க?
0: பாட்டு பாட போறேன். ஆமாப்பா.

0: ஆடவன் ஐசியாக தூங்க வேண்டாம், டிபேட்ஸில் முழுக வேண்டாம், கிரவுண்டில் கேமு வேண்டாம், ஈஸியாக ஆடவன் ஐசியாக தூங்க வேண்டாம், டிவைஸில் முழுக வேண்டாம், கிரவுண்டில் கேமு வேண்டாம், 1 2 3 ஓ கமான் கமான் லெட்ஸ் கோ, 1 2 3 ஓ கமான் கமான் லெட்ஸ் கோ.
1: அழகா பாடிட்டீங்க, ஸ்போர்ட்ஸ்னா உங்களுக்கு பிடிக்குமா? என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்?
0: ரன்னிங் ரேஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால், ஹேண்ட் பால், அதெல்லாம்தான் பிடிக்கும்.
1: பிள்ளைங்களுக்காக வேற என்ன சொல்ல போறீங்க?
0: திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகு எண்ணிய உழுவாக எண்ணாத குரல் கனி இருப்ப காய் கவன் அற்று உள்ளக்கம் விழுப்பம் தருளான் உள்ளக்கம் வீரனும் ஓமப்படும் தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டுவிடு உடுக்கை எழுந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கன் களைவேதான் நட்பு.
1: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
0: போவோம்.
1: சரி ஓகே, இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, வளர்ந்த அப்புறமா பெரிய ஆளான அப்புறமா என்ன ஆக போறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் ஆகணுமா? ஏன்?
0: எனக்கு போலீஸ் ஆகணும்னா ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, பெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: என்ன பெட்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கு?
0: நாய், பூனை, ஆடு, இவ்வளவுதான்.
1: உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா?
0: நிறைய இருக்காங்க.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உதவி கேட்டா நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா?
0: பண்ணுவோம்.
1: உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமா?
0: ரெண்டு பேரும். டூர் எல்லாம் போயிருக்கோம்.
1: உங்களுக்கு டூர் போனதுலயே ரொம்ப பிடிச்ச இடம் எது?
0: பார்க்.
1: ஏன் பார்க்?
0: பார்க்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுவோம்.
1: சரி ஓகேமா, எங்கள் காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திரமோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப்ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 மாத கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல்கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய

0: இந்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
7: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
6: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
8: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
8: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
8: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358737358.
3: சேவை செய்திகள். மார்த்தாண்டம் அருள்மிகு கோதீஸ்வரம் பத்ரகாளி அம்மன் அனந்தகிருஷ்ணன் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவிலில் இன்று பகல் 12 மணிக்கு சுவாமி ஆலயம் வலம் வருதல், 12:30 சிறப்பு அலங்கார தீபாரதனை, பிற்பகல் 3 மணிக்கு ராகுகால துர்கா பூஜை, மாலை 6 மணிக்கு 108 திருவிளக்கு பூஜை, 7 மணிக்கு மகா தீபாராதனை. காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலய குடும்ப விழாவில் இன்று மாலை ஜபமாலை, திருப்பலி, நாளை காலை 6 மணிக்கு திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக பயன்பாட்டில் உள்ள முதிர்ந்த நிலையில் கழிவு நீக்கம் செய்யப்பட்ட ஈப்புகளை வரும் ஜூலை 15 3 மணிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலரால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பொது ஏலம் விடப்பட உள்ளது. இதற்கான நிபந்தனைகள், பொது ஏலத்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் 50,000 ரூபாய் வீதம் முன்பணம் செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். GST எண் உள்ளவர்கள் மட்டுமே ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அரசு தானியங்கி பொறியாளரின் மதிப்பீட்டுத் தொகைக்கு குறையாமல் ஏலம் கோரப்பட வேண்டும். கூடுதல் தொகைக்கு ஏலம் கேட்டவருக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஏலம் உறுதி செய்யப்படும். ஏலம் உறுதி செய்யப்பட்டவுடன் முழுத்தொகை மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியினையும் சேர்த்து ரொக்கமாக உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக கஜானாவில் உரிய கணக்கு தலைப்பில் தொகையினை செலுத்த வேண்டும். வாகனத்தை அலுவலக நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் பார்வையிடலாம். ஏலத்தை ரத்து செய்யவோ அல்லது தள்ளி வைக்கவோ மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணிச்சல் மற்றும் தைரியமாக செயல்பட்ட தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட பெண்ணிற்கு சுதந்திர தின விழா அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கல்பனா சாவ்லா விருது வரும் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நாசாவில் முதல் விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லாவின் நினைவாக அவரது துணிச்சல் மற்றும் துணிச்சலான முயற்சியை பாராட்டும் வகையில் இவ்விருது ஆண்டுதோறும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் பெண்ணிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கல்பனா சாவ்லா விருது பொதுத்துறையிலிருந்து சமூக நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இவ்விருதானது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் அவர்களால் தைரியம் மற்றும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருதுக்கு தங்கமலம் பூசப்பட்ட வெள்ளிப்பதக்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசாக வழங்கப்படும். கையேட்டில் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், பொருளடக்கம், பக்க எண், இவ்விருது பெறுவதற்கு நியமிக்கப்பட்டவரின் உயிர்த்தரவு, சுயசரிதை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2. ஒரு பக்கம் தனியாரை பற்றிய விவரம், துணிச்சலான வீர செயல் குறித்த விவரங்கள், புகைப்படம் மற்றும் பத்திரிகை செய்தி தொகுப்பு,

இவ்விருதுக்கான விண்ணப்ப விவரங்கள் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் நகல் மற்றும் கையேடு மற்றும் ஆங்கிலத்தில் அச்சு செய்யப்பட்ட தலா 3 நகல்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் தரைத்தளத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:30. மன்னரும் மத்தியோக மந்திரியும் பேசிக் கொள்வதில் நமக்கு கிடைக்கும் செய்தி என்ன கேட்கலாமா?
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம் வார மந்திரியாரே. அரண்மனையில் வேலைக்கு ஆள் எடுப்பதற்காக நேற்று அறிவிப்பு பலகை ஒட்டி இருந்தோம், தண்டோரா போட்டும் அறிவித்தோம். இருந்தும் ஒரு இளைஞன் கூட வரவில்லையே, ஏன், என்ன காரணம்
1: மன்னா? அதற்கு காரணம், நம் நாட்டு இளைஞர்கள் பயர் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
2: என்ன தீயா? சீக்கிரம் தண்ணீரை எடுத்து வாருங்கள்.
1: அந்த தீ இல்லை மன்னா, அது ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி என்பதுதான் சுருக்கமாக கூறுகிறார்கள். நிதி சுதந்திரம் முன்கூட்டியே ஓய்வு என்பதுதான் இதன் பொருள். இதன்படி 30 வயது இளைஞர்கள் அனைவரும் வேலையை விட்டுவிட போகிறார்களா?
2: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே, வேலையை விட்டுவிட போகிறார்களா? அதுவும் 30 வயதிலா? இதற்கு யார் அனுமதி தந்தது?
1: இதற்கு யாரும் அனுமதி தரவில்லை மன்னா. இதில் ஏதாவது காரணம் தேவைப்படுகிறது என்றால் நாம் அற்புத விளக்கை எடுத்து தேய்த்து ஜூனோவை அழைத்து கேட்டு விடலாமே.
2: முடிவு செய்து விட்டீர், தேய்த்து சந்தேகத்தை தீர்த்து விடுவோம்.
1: அற்புத விளக்கை எடுப்போம், தேய்ப்போம்.
2: ஜூனோ, என்ன கோலம் இது? ஹவாய் சட்டையும் கூலிங் கிளாஸும் போட்டு கொண்டு வந்திருக்கிறாய். ஜூனோ, இளைஞர்கள் எல்லோரும் வேலையை விட்டுவிட்டு முன்கூட்டியே ஓய்வு பெறுகிறார்களாம். அவர்களை உடனே வயல்வெளிக்கும் கணக்கு பிள்ளை வேலைக்கும் திருப்பி விடு. ஒரு சாகாவரம் பெற்ற மாயாஜால ஜீனி, உனக்கு எதுக்கு ஓய்வு?
1: அதேதான், உனக்கு எதற்கு ஓய்வு?
2: எனக்கு ஒரு சந்தேகம், வேலை செய்யாமல் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்?
1: நம் அரண்மனையில் வால் செய்யும் வேலையில் இருந்த இளைஞன் நேற்று வேலையை விட்டுவிட்டான். அவன் கண்ணன் கிரியேஷன் மூலம் பணம் சம்பாதித்து வாழப் போகிறானாம். இப்போது ஒரு கூடாரத்தில் வசிக்கிறான்.
2: என்ன உளறுகிறீர், கூடாரத்திலா? வால் செய்யும் நிலையான வேலையை விட்டுவிட்டு ஒரு கூடாரத்திற்கு மாறிவிட்டானா?
1: அவன் லைஃப் ஸ்டைலை சுருக்கிவிட்டான். மினிமலிசம் என்று இதை கூறுகிறார்கள். தாங்களும் ஆடம்பர தேர் வாங்காமலும் தங்கமுலாம் பூசப்பட்ட தட்டில் சாப்பாடு சாப்பிடாமலும் இருந்தால் உங்களின் முதலீடும் உங்களுக்கு மாத சம்பளத்தை கொடுக்கும். அப்படி என்றால் கோதுமை எல்லாம் யார் அறுவடை செய்வது? கோட்டை வாசலை யார் பாதுகாப்பது?
2: என்ன, அறுவடை செய்ய ஆள் இல்லையா? இந்த லைஃப் ஸ்டைல் வைரஸ் போல் பரவிவிட்டால் நான் சாப்பிடுவதற்கு என்ன செய்வது? 80 வயதுக்கு முன் யாரும் ஓய்வு பெறக்கூடாது என்று உடனே உத்தரவிடுங்கள்
1: மன்னா. தங்களால் இந்த ட்ரெண்டை நிறுத்த முடியாது. இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஓயாமல் உழைக்க விருப்பமில்லை. 30 வயதிற்குள் முதலீடு செய்து விட்டு பீச்சில் இளநீர் குடித்து விட்டு ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
2: ஓஹோ, அப்படி அப்படி என்றால் ஜூனோ, எனக்கும் ஒரு வரம் கொடு.

0: இந்த நாட்டில் இருக்கும் இளைஞர்களுக்கு 30 வயது ஆகவே கூடாது, 25 வயதிலேயே இருக்க வேண்டும். அப்படி என்றால் எனது கஜானாவில் இருக்கும் தங்கத்தை எல்லாம் முதலீடு செய்து அதை டபுள் ஆக்கும் வரத்தை கொடு.
1: என்ன மன்னருக்கு இது தேவைதான்?

உற்சாகமான காலை வேளையில் பல்ஸ்வை கதம்பமாய் உங்கள் இல்லம் தேடி தென்குமரி தேனலை. இலக்கு தூரத்தில் இல்லை, விடாமுயற்சியின் அடுத்த அடியில் தான் உள்ளது என்ற சிந்தனையோடு ஆரம்பமாகிறது இன்றைய தென்குமரி தேனலை. தேனலையின் தொடக்கமா பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு கேட்கலாமா? வைப்ரன்ட் வில்லேஜஸ் இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமம் எது? கேள்வி மீண்டும். வைப்ரன்ட் வில்லேஜஸ் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமம் எது? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. கட்டா குஸ்தி படத்திற்காக ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் பெனிதயாள் குழுவினர் பாடிய விவேக்கன் பாடல்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: பாடலுக்கு முன்னால ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதற்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். வைப்ரன்ட் வில்லேஜஸ் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமம் எது? இதற்கான பதில் சுமூர் லடாக்ல இருக்கு. மத்திய அரசின் துடிப்பான கிராமங்கள் அதாவது வைப்ரன்ட் வில்லேஜஸ் திட்டத்தின் கீழ் லடாக்கில் உள்ள சுமூர் கிராமம் முதல் மாதிரி எல்லை கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. வைப்ரன்ட் வில்லேஜஸ் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவின் வட எல்லைகளில் அமைஞ்சிருக்கிற தொலைதூர கிராமங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, சுற்றுலா மூலம் வருவாயை அதிகரித்தல், அடிப்படை வசதிகள், சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கி கிராம மக்கள் புலம்பெயர்தலை தடுக்கிறது, எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்களின் பங்களிப்போட எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துறது, வீடுகளுக்கு தேவையான மின்சாரம், குடிநீர், இணைய வசதி மற்றும் அனைத்து வானிலைகளுக்கும் ஏற்ற சாலைகளை அமைக்கிறது ஆகியவையாகும். அருணாச்சல பிரதேசத்தோட கிபித்து கிராமமும் முதல் முன்னோடி கிராமங்கள்ல ஒன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிராமத்துலதான் துடிப்பான கிராமங்கள் வைப்ரன்ட் வில்லேஜஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே 19 மாவட்டங்களில் உள்ள 46 வட்டாரங்கள்ல இருக்கும் 2967 கிராமங்கள் விரிவான வளர்ச்சிக்காக அடையாளம் காணப்பட்டிருக்கு. கேள்வியும் பதிலும் மீண்டும், வைப்ரன்ட் வில்லேஜஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமம் லடாக்கில் உள்ள சுமூர். நேரம் 7:42. நேர்களை அடுத்து நாம் கேட்க இருப்பது
9: தேதியும் செய்தியும். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி.
10: தென்னிந்திய திரைப்பட பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
11: செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய்.
9: 1924ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் தமிழ் திரைப்பட நடிகரும் பாடகரும் திரைப்பட தயாரிப்பாளரும் இசையமைப்பாளரும் ஆவார்.
10: ஸ்ரீவள்ளி என்னும் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இவருக்கு தொடர்ந்து 55 வாரங்கள் ஓடி சாதனை படைத்த இத்திரைப்படம் ஒரு நடிகராகவும் பாடகராகவும் திரைப்படத்துறையில் நிலையான இடத்தை பிடிப்பதற்கு பெரிதும் காரணமாக இருந்தது.
9: உச்ச துணையில் பாடும் திறமை பெற்ற இவருக்கு இவர் பாடிய காதல் மற்றும் பக்தி பாடல்கள் பெரும் புகழை ஈட்டித்தந்தன.
10: பிரகலாதா, நாம் இருவர், திருமலை தெய்வம் போன்றவை இவரது திரைப்படங்களுள் சிலவாகும்.
9: தென்னிந்திய நடிகையும் பாடகியும் பரதநாட்டிய கலைஞருமான குமாரி கமலா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
10: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1950ஆம் ஆண்டுகளில் புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய குமாரி கமலா அவர்கள் 1934ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
9: சுமார் 80க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நாயகியாக நடித்துள்ள இவர் பரதநாட்டியத்தில் இணையற்ற தாரகிகளான தஞ்சாவூர் பாலசரஸ்வதி, ருக்மிணி தேவி ஆகியோர் வரிசையில் போற்றத்தக்க ஒரு நாட்டிய கலைஞரும் ஆவார்.
10: ஸ்ரீவள்ளி, பக்தமீரா போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் கலைமாமணி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, பத்ம

0: பூஷன் விருது, சங்கீத ரத்னகாரா விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு இதே நாளில் ஃபோர்டு மோட்டார் கம்பெனி நிறுவனமயப்படுத்தப்பட்டது.
0: 1911 ஆண்டு இதே நாளில் IBM நிறுவனம் நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டது.
1: 1963 ஆண்டு இதே நாளில் வஸ்டோக் 6 என்ற விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற ரஷ்யாவின் விண்வெளி வீராங்கனை வேலண்டினா டெரஷ்கோவா அவர்கள் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்தார்.
0: இரண்டாயிரத்து 2010 இதே நாளில் பூட்டான் புகையிலை பயன்பாட்டை முற்றாக தடை செய்த முதலாவது நாடானது.
1: 1947 சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: தேசபந்து என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கினை ஆற்றியவர் ஆவார்.
1: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் அரசியல் குருவான இவர் அரசியல் ஞானமும் பேச்சு திறமையும் நிறைந்தவர்.
0: கிராமங்களை முன்னேற்றி கைத்தொழில்களை வளர்க்க விரும்பிய இவர் ஜாதி வேற்றுமையையும் தீண்டாமையையும் வெறுத்தவர் ஆவார்.
1: பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெரிதாக பாடுபட்டுள்ள இவர் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் இருந்துள்ளார்.
0: சுதந்திர போராட்டத்திற்காக தனது தொழிலை தியாகம் செய்த இவர் 1925 ஆண்டு இதே நாளில் இயற்கை நீதினார்.
1: கல்வியாளரும் வேதியியலாளரும் சமூக சேவையாளருமான பிரபுல்ல சந்திரராய் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: வேதியியலாளர், சமூக சேவையாளர், கல்வியாளர், வணிகர், மருத்துவ ஆய்வாளர் என பல முகங்கள் கொண்ட பிரபுல்ல சந்திரராய் அவர்கள் ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய பல ஆய்வுகளை செய்துள்ளார்.
1: லண்டனில் அறிவியல் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியரான இவர் இந்திய வேதியியல் கழகத்தினை தொடங்கியவரும் ஆவார்.
0: பாதரச நைட்ரைட் என்ற அதிக நிலைத்தன்மை கொண்ட சேர்மத்தை கண்டுபிடித்த இவர் தனது ஊதியம் முழுவதையும் ஆய்வகத்தின் வளர்ச்சிக்கே செலவு செய்தார்.
1: இந்திய விடுதலை போராட்டத்திலும் பங்கு பெற்றுள்ள இவர் 1944 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும் நேரம் 7:48. இனி சிவப்பு மஞ்சள் பச்சை படத்திற்காக சித்துகுமாரி செய்யல், தமயந்தி எழுதிய பாடல், ஆனந்த் அரவிந்தாக்ஷன், சாஷா திரிபாதி பாடியது.

ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 04651296483. என்
5: பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
6: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: நீர்களை இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்படுத்த தென்குமரி தேனிலையில் இனி வாழைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் கவல் கவலன் ஆதித்ய ரவீந்திரன் பாடிய விவேக்கன் பாடல்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
4: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
5: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
4: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
5: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
4: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
5: உலகத்தரத்தில் லேப் வசதி,
4: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
5: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
4: கால் 7900447-3872.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும், ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெரும் செல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பு.

நிரலை இன்று காலை 10:30 என்றும் இளமை கணித வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லே அவர்கள். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானது எது? தோழியரை நீங்கள் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையான என்னது அப்படின்னு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசியங்கள் 2602402902 இணைப்பெண் 0465 2 அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார்.

0: இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:03. வடசேரி உழவர் சந்தையில் காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் 100 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரண ரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 120 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்சோ 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், தேங்காய் கொடுமையுடன் 45 ரூபாய், கொப்பரை தேங்காய் 45 ரூபாய், கொடுமை இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கருவேப்பிலை 50 ரூபாய், நூல்கூல் 70 ரூபாய், ஒட்டு மாங்காய் 30 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 37.30 அடி, பெருஞ்சாணி அணை 67.15 அடி, சிற்றாறு 1 அணை 13.61 அடி, சிற்றாறு 2 அணை 13.71 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.57 அடி.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358 7375 8.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில். மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: தென்குமரி தென்னிலையில் இனி மாவீரன் படத்திற்காக யுகபாரதி வரிகளில் சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர் பாடிய பாடல்.

0: விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: இது மாறா படத்திற்காக ஜிப்ரான் இசையில் பெனிதயாள் பாடிய பாடல். பாடல் வரிகள் தாமரை.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான் மலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணை சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரி தேனலை இத்துடன் நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. த ஹெட்லைன்ஸ்: ஸ்லோவாக்கியா கன்ஃபர்ஸ் இட்ஸ் ஹையஸ்ட் ஆனர், ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட்.

0: 91. நேரம் 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கம் சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
4: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன். உங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல ஆசையா இருக்குன்னு. அப்படின்னா நேரம் எங்க ஆபீஸுக்கு வந்துருங்க சார், அதுதான் வசதினார் அவர். இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல இருக்குது. கைக்கு அடக்கமா பிஸ்கட் வடிவத்தில் 2 அங்கு அகலத்தில் சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது, அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும். அந்த ஊழியர் எங்கே போனாலும் அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டாவில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களையெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி விலை உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா. இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ, சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோ. அது எப்படி சார் தெரியும், இது நேற்றுக்கு பேப்பர் ஆச்சே அப்படிங்கிறார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இது தில் படத்திற்காக மாணிக்க விநாயகம் பாடிய அறிவுமதியின் பாடல், இசை வித்யாசாகர்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
6: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
7: கன்னியாகுமரி
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
11: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
10: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
12: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
14: கே கே எக்ஸ்பிரஸ் இனி தவசி படத்திற்காக சங்கர் மகாதேவன், எஸ் ஜானகி பாடிய பாடல், இசை வித்யா.

இதுடன் நிறைவேறுகிறது இன்றைய கேகே எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வழி

0: மைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர் பிரேமலதா அவர்கள் தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது ஜூன் 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
2: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பத்தி இப்ப சிந்திக்கிறோம், பேசுறோம், செயல்படுத்துறோம். இந்த யோகாவை பத்தி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பா தான் இருக்கும்.
1: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்ப கடைபிடிக்கிறாங்க. இத பத்தி சொல்லுங்களேன்.
2: பொதுவாவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆசனங்கள் செய்யறது, பிராணயாமா பண்றது, தியானம், கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்கு. ஆனால் உண்மையாவே யோகா அப்படின்னா என்னன்னா, உடல், மனம், ஆன்மா, ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நாம செய்யற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல், வாய் அப்படின்ற உறுப்புகள், இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது. என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்கள்கிட்ட நான் என்ன பேசணுன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆப்ரேட் பண்ற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவாக நாம நினைக்கிறது எக்ஸசைஸ், பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
1: இப்ப மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதுல உகந்ததா இருக்கு?
2: உடல்ல ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமா இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சமநிலையில, உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மனம் சமநிலையில இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த பிராக்டிஸை நம்ம ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக, நிதானமானதாக, ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமையை நமக்கு கொடுக்குது.
1: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
2: பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் அதை மூச்சோட ஒன்றிணைந்து செய்யும் போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோட சேர்ந்து இயைந்து செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா, பிராணயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட பிரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்றது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாததுனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்ப மனதை போய் நீங்க கோவப்படாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் கோவப்படும். எடுத்துக்காட்டு, இப்ப நீங்க கண்ணை மூடி வீட்டுல இருக்க உங்களோட கிச்சன் கேஸ நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பு மட்டும்தான் நினைவுல முன்னாடி வரும். காரணம், மனது கிட்டக்க எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அது ஃபஸ்ட்டு செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு

டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த ப்ரீத்திங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்கள் டச் பண்ண முடியும். இப்போ மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. ஸோ அந்த மூச்சுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் ப்ரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு பிராணாயாமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடிய

0: சரியான பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் நாடி சுத்தி பிராணயாமம். அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பாக பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமம் சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா, தேனீக்கள் இருக்கிறாங்கள, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதிலிருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்.
1: இப்போ மன வலிமை, உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம வந்து முறையாக எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துகிட்டு போகிறது எப்படி சாத்தியம்?
0: அந்த காலத்துலலாம் யோகா, ஒரு யோகியாக ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்காந்து பல வருடங்களாக இருந்து, அது ஒரு 8 படிமுறை இருக்கும், ஒவ்வொரு படிமுறையாக முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்ற பட்சத்தினால, இந்த காலத்தில் அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கற்றுக்க முடியாதுன்ற காரணத்தினால, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் மாசனாஸ், கொஞ்சம் பிராணயாமா, தியானம் செய்து அந்த நாளை துவங்கினோம்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கும்.
1: இதை முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரங்கள் செஞ்சால் போதுமா, இல்லை அதிக அளவில் செய்கிறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கும்?
0: யோகாவை பொறுத்தவரை இவ்வளோ நேரம் செஞ்சால் இவ்வளோ கூட எஃபெக்ட், இவ்வளோ குறைச்ச நேரம் செஞ்சால் குறைச்ச எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்கள் எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதில் எவ்வளோ ஆத்மாத்மா செய்கிறீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். 1 மணி நேரம் செய்யணும், இல்லை 2 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் நாங்கள் 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்கள் முழுவதுமாக யோகாவுக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, ப்ளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை, மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
1: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பா செய்யணும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெரியவர்களா இருக்கட்டும், அது முக்கியமா பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்ப செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
0: இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்ன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது, யோகாக்கு எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலா இதுல என்னன்னா, சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாவே செய்யற ஒரு யோகாவை நாம வளர்ந்துட்டோம், நாம் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இயற்கையாக நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம பர்பஸாக யோகாவை செய்யணும்னு நமக்குள்ளே திணித்து வலுக்கட்டாயமாக செய்கிற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் போது பார்த்துருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ளே இழுக்கும்போது அதோட வயிறு வெளியில் வரும், மூச்சு வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகும். அதை தான் நாங்கள் யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாகவே எல்லா குழந்தைகளும் செய்கிற ஒரு விஷயம், இதை நாம் மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால் நாங்கள் யோகா கிளாஸில் உட்காந்து யோகிக் பிரீத் பண்ணுங்க, மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோழி, குருவி அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்தில் போனால் பயங்கர கவனமாக டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளோ அலர்ட்டாக, விழிப்புணர்வாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. ஸோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மையை உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம், நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
1: இப்ப மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போதும், ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு, இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்?
0: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும், சட்டுன்னு முடியணும், 30 செகண்ட்ஸ்குள்ள அவங்களுக்கு

0: அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில இருக்கவங்கள நிதானமாக கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேற எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்கு. ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறைய இருக்குது. அதுல ஆக்டிவா சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ள கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா செய்யக்கூடிய யோகாஸ். பிரீத்திங் பேட்டர்ன்லே வந்து கபாலபதி பிரீத்திங், டாக் பிரீத்திங், இப்படி பிரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து ஃபாஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதில் இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. பிளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா பிராணாயாமால இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாமா. அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லைன்னா ஆ ஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ரெகுலராக கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மனசில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நினைச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணுன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோடு நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம் அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வாமையுது.
1: இப்ப யோகா செய்யறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
0: இந்த காலத்துல நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம் தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து, செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
1: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: மிக்க நன்றிம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர். பி. பரிமலாதேவி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது.

0: மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை. காற்றலை வழிவந்து காதோடு பேசும் கனிவான தோழி குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 9:40. வணக்கம் அன்பு நேயர்களே, வானொலி வழி வரும் வசந்த ராகங்களின் வேளை இது. நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி உங்களின் உள்ளம் தொட்ட இனிய பாடல்தனை கேட்டு மகிழ அழையுங்கள். நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. முன்னிணைப்பு எண் 046-552. அலைபேசி எண் 890-325-70-39. காற்றலை வழி சுகந்தம் தரும் கானங்களை வலம் வர வாருங்கள், அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் முதல் நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார் எங்கிருந்து?
2: துணைநகர் ஜெயக்குமார்.
1: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் வந்து வாசூலி நபர் வென்றதால் அதுல கவிஞர் பாடுது இளவயசையும் ஜானகி பாடின பாட்டு அப்படின்னு பாட்டு.
1: நான் வந்து பாட்டெல்லாம் விட வாசலில் ஒரு வெண்ணிலா இப்ப வராதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இருந்தாலும் பாடல் கேட்டுலாம் இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
2: ரொம்ப நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரத்தை சரி பார்த்துப்போமா, 9:09:30 ஆயாச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் வந்து என்ன பாடல் யார் தரப்போறாங்க கேட்டுருவோமே. வணக்கம், வருக.
5: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம். யார் சொல்றீங்க சொல்லுங்க?
5: பனச்சமூட்ல இருந்து ரமா ஷர்லி.
4: ஷர்லி பனச்சமூடு இல்லையா?
5: ஆமா, அம்பலக்கால பனச்சமூடு அம்பலக்கால்.
4: ஆஹா, சரிம்மா. எப்படி இருக்கு நம்மளுடைய ஒலிபரப்பு, அங்க நல்லா கேக்குதாமா?
5: ஆமா கேக்குது, நல்லா கேக்குது.
4: சரி சகோதரி, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்ணான கண்ணே உங்களுக்காக அந்த பாட்டு ஏதோ வருது, கேட்டலாம். நன்றி,
5: வணக்கம், தேங்க்யூ.

0: வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நேரம் சரியா 9:15 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக நேயர்கள் தெரிவில் ராகங்கள் பாடல்கள் நம்மோடு காதோடு உறவாடி கொண்டிருக்க கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயர் யார் இங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், வருக. வணக்கம்.
5: திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சிவகுமார் மேடம்.
4: சொல்லுங்க ஐயா.
5: அதாண்டா
4: பாட்டு உங்களுக்காக இதோ நம்முடைய குமரி பண்பலை நூற்றுல வருது. கேக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். காற்றலை வழி கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் இப்போ 9:22:30 ஆயாச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க அப்படிங்கறது கேட்டுலாமா? வணக்கம், வருக.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க.
2: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் வந்து தெண்டலேயோடு, அதுல இருந்து புதிய பூவிது பூத்ததுன்னு தொடங்கக்கூடிய பாடல் மேடம்.
1: அப்படி தொடங்குற பாடல் உங்களுக்காக இதோ கேட்க போறோம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
2: நன்றி மேடம்.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC ல
1: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கோலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியில் நேயர்களுடைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து வரும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
6: என்ன
5: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அம்மாக்கு?
6: ஆதி படத்துல இருந்து அத்தி அத்திக்காய் அத்தை மடி மேலே ஆடி பிறந்த சுகமல்லோ, அந்த பாட்டு வேணும்.
5: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். அன்பனையர்களே, உங்களுக்கான நினைவூட்டல் இதோ. இன்று காலை 11:02 எக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில நீங்க கடிதம் வழியாக விரும்பி கேட்ட பாடல்கள் வலம் வர இருக்கு. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். மறக்காம கேளுங்க. நேரம் சரியா 9:35 ஆயாச்சு. இப்போ நாம வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை சந்திக்க போறோம். வணக்கம், வருக.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சகோதரி, எங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா.
1: பூங்காம்பரம்ல இருந்து சுப்ரலட்சுமி. அங்காதே படத்துல இருந்து கத்தாழ கண்ணாலே குத்தாதே என்ன
0: பாட்டு நிறைய வரையெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களே சுப்லட்சுமிமா. சரி, பாடல் வருது கேளுங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும். ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை அமுத சுரபி. இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெரும் செல்வ விலை கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சல்.

0: நேரம் சரியா 9:41. 15 நொடிகள் ஆயாச்சு. அன்பு நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்லை நிகழ்ச்சியில தோழியருக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா, குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானவை அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதெல்லாம் தேவை? நீங்க உங்க குடும்பத்தை அப்படியே அமைதியா அழகாக கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு யோசிங்க. இன்னைக்கு பகல் 1:10 பேசுவாங்க அன்பு தோழியரை. உங்களுக்கு நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திடுறேன். 260 240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 722. முன்னிணைப்பு எண்ணா 0465 2 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39. நாம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறது நேயர்களுடைய தெரிவில் அழகழகான பாடல்கள். அந்த வகையில் வசந்த அழைப்பில் அடுத்து வரும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படிங்கிறத இப்போ கேட்டுடலாமா? வணக்கம், வருக.
1: வணக்கம். காணிக்கு
0: பார்க்கவ நல்லூரா, எந்த ஊர்மா, இவ்வளவு வேகம்
1: என்ன
0: படத்துல என்ன பாடல் வேணும் சொல்லுங்க? அந்த வேகம், அந்த பாட்டோட வேகம் இங்க உங்க பேச்சுல தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. கேட்கலாமா பாட்டு?
1: நன்றி.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:48 ஆயாச்சு. அன்பர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 2:15 வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மேனாள் பேராசிரியர் வி வேணுகுமார் அவர்கள். இன்று பிற்பகல் 3:02 தேனிய நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், வருக. வணக்கம், சொல்லுங்க ஐயா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு? சரிங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து?
1: பூங்காற்று வீசும்
0: ஐயா, பாடல் வழியாக வீசுது, இதோ கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: தென்றலோடு தவழ்ந்து உலகை மறக்க வைக்கும் கானங்களை தான் கேட்டு மகிழ்ந்துட்டே இருக்கிறோம். நேர்களுடைய தெரிவில் அதுதான் முக்கியம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி இது. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:54 ஆகப்போகுது. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை வழங்கக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், வருக. சரலூர் நாகலிங்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான பாடல் எந்த படத்துல இருந்து என்ன பாடுறீங்க ஐயா?
1: எனக்கு மின்சார கனவு பார்த்தாங்க. தங்க தாமரை மகளே, மகளே வாருகை.
0: சரிங்க, அந்த பாட்டு இதோ கேட்க போறோம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லையில் பங்கேற்று இனிய பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை ஆன்லைன் வழியாகவும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப் வழியாகவும் வானொலி வழியாகவும் குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ் நிறைவு பெறுகிறது. இன்றைய வசந்த அழைப்பு வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.

உருவாக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80

0: ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கண்ணல் சுவை தேனமுதாய் இன்னல் தீர இசை தரும் இனிய தோழி குமரி பண்பலை 101. நேரம் 10:03. சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
4: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
4: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
4: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சியை ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சி நான்கு சுற்றுகளை உடையது.
1: முதல் சுற்று குறளும் பொருளும்.
0: குறளும் பொருளும் இந்த சுற்றுல நீங்க உங்களுக்கு பிடித்தமான குறளையும் சொல்லி அதனுடைய பொருளையும் சொல்லணும்.
1: இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு.
0: இதுல நாங்க சொல்ற தகவல்களை கொண்டு சரியான வார்த்தைய கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும்.
1: மூன்றாவது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம்.
0: இந்த சுற்றுல கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும்.
1: நான்காவது சுற்று திருமொழி கலப்பின்றி கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பேச வேண்டும்.
0: அவ்வளவுதாங்க. எப்படி, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
1: கண்டிப்பா. நம்ம நேயர்கள் ரெடியா இருப்பாங்க, காத்திருப்பாங்க அப்படின்னு நம்புறோம்.
0: காத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திடலாம். 260 240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 722. முன்னிணைப்பு எண்ணா 0465 2 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39. முதல்ல ஒரு திருக்குறளோட தொடங்கிடலாம். நட்பாராய்தல் அதிகாரத்தில் இடம்பெற்ற திருக்குறள் இது, எண் 800.

0: பாட்டாவே பாடிட்டீங்களா?
1: அப்படி தொடங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அப்ப நானும் பாட்டாவே பாட வரல, நீங்க வந்து திருக்குறளை திரும்ப ஒரு தடவை சொல்லிடலாமே.
1: திருக்குறளுக்குள்ள பொருளை சொல்லிடுவோம். மனதில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விடக்கிட வேண்டும் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். இணைப்புல வந்துகிட்டே இருக்கிறாங்க நம்முடைய நேயர்கள், நிகழ்ச்சிக்குள்ள
0: போயிடலாம்.
1: வணக்கம், வருக.
0: வணக்கம், சொல்லாடல் திருக்குறள்.
2: வணக்கம், வணக்கம். நான் பால்மணி அகஸ்தீஸ்வரம்.
1: பால்மணி ஐயா அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பேசுறீங்க.

0: குரல்
1: ஆமா
0: இருக்குதா, எடுத்து வச்சாச்சா?
1: ஆமா. 90 பெரியாரை விளையாமை, குரல் 892.
0: சரி,
1: பெரியாரை பேணாது ஒளியில் பெரியாரால் பேரா இடம்பை தரும். பெரியோர்களை நன்கு மதிக்காமல் நடந்தால் அப்பெரியோரால் அவருக்கு எவ்விடத்தும் நீங்காத துன்பங்களை அது கொடுத்து விடும் என்பது பொருள்.
0: சரிங்கய்யா, குரலும் பொருளும் அருமையா சொல்லிட்டாங்க இல்லையா?
2: சரி, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
0: இரண்டாவது சுற்று நம்ம அந்த வார்த்தை வந்து வார்த்தை விளையாட்டில் வார்த்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதற்கான நம்ம என்னெல்லாம் இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம். மூன்று எழுத்து சொல் அந்த சொல் யோ நெடில தொடங்கும். சரிங்களா? யோ நெடில தொடங்கும். இறுதி இரண்டு எழுத்து ஆங்கிலத்தில் வா அப்படின்னு சொல்றத குறிக்கும், வருவது அப்படின்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிடலாமா? மூன்று எழுத்து சொல்லிட்டோம், முதல் எழுத்து யோ,
2: இரண்டு எழுத்தையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க.
0: அந்த மீதி இரண்டு எழுத்துக்கும் ஆங்கிலத்துல வருக, அதாவது வருவதை குறிக்கும். வருவதை எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்துல? வருவதை எப்படி சொல்லுவோம்?
1: யோகம்.
0: யோகம். இன்னைக்கு சொற்கள் எல்லாமே வார்த்தை விளையாட்டுல யோகாவை பற்றி தான் அமைஞ்சிருக்குது.
2: குறிப்பையும் கொடுத்துட்டாங்க.
0: சரியா, இப்போ அழகு தமிழ் சொல் அறிவோம் சுற்று போயிடலாமா? ஆற்றுதல் இதனுடைய பொருள் என்னங்க?
2: ஆற்றுதல்
1: என்பது ஒரு ஆறுதல் சொல்வது.
2: ஆறுதல் சொல்வதா? இல்ல,
0: ஆற்றுதல், ஆற்றல் அப்படிங்கறதுல இருந்து ஆற்றுதல்ங்கிறது வந்திருக்கு இல்லையா?
1: பலம்
0: அப்படி சொல்றதை விட நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, திருக்குறள்ல இருந்து அதை எடுத்திருக்கோம். என்ன சொல்லலாம்ப்பா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: ஆற்றுதல் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு விஷயத்தோட தொடர்புடையது அப்படின்னு வைங்க, விஷயத்த முடிக்கிறது செய்தல்
1: அப்படின்னு.
0: செய்தல், அதுதான் சரியான விடை.
2: ஆற்றுதல் அப்படின்னா செய்தல்.
0: அது எந்த திருக்குறள்ல இருக்கு அப்படின்னா, கொடுத்தலும் இன்சொல் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு ஐயன் திருவள்ளுவர். 525 திருக்குறள் இது. பொருள் கொடுத்தலும் இன்சொல் கூறுதலும் ஆகிய இரண்டும் செய்ய வல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தாரால் சூழப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கான தலைப்பு கொடுத்துருவோமா?
2: தலைப்பு கொடுத்துடலாமே.
0: சுற்றம்.
2: சுற்றம்.
1: சுத்தமா? சுற்றமா?
0: சுற்றம். சுற்றம்.
1: சுற்றம். சுற்றத்தார்.
2: ஆமா.
1: சுற்றம் என்பது நம்மோடு உடன்பிறந்தவர்கள், அண்டையில் வசிப்பவர்கள், நண்பர்களாக இருக்கின்றவர்கள், அவர்கள் சுற்றம், சுற்றத்தார் என்று சொல்லுவோம். அந்த சுற்றத்தாரை நம்முடைய நல்ல எண்ணங்களோடு நேர்மறையாக பேசி பழகி வளர்த்து சுற்றம் சூழல் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்களை நாடி நாம் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து வாழ்வதனால் நம்முடைய வாழ்வு திறக்கும், நட்பு வளரும் என்று சொல்லி ஒரு நேரத்தில் வாழ்த்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன்.
0: ரொம்ப அருமையாக பேசினாங்க இல்லையா?
2: கண்டிப்பா. குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம்.
1: ஆமா ஆமா.
2: சரி, ரொம்ப அழகா பேசினீங்க ஐயா, நன்றி.
0: மிக்க நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பேர் சொல்லிடலாமே அதுக்கு முன்னால?
0: பேர் சொல்லுங்கய்யா. இணைப்பு சரியா கிடைக்கல அவங்களுக்கு. மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்து வரட்டும். வணக்கம் வருக. வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
2: சொல்லுங்கய்யா,
3: எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம். தாங்கள் நலமா?
3: மகிழ்ச்சி. நானும் நல்ல மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன்.
2: அப்படியே அதே மகிழ்ச்சியோட திருக்குறள் சொல்லிடலாமா? முதல் சுற்று குறளும் பொருளும்
3: பாட போறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: உங்களை மாதிரி பாட போறீங்களா?

0: உங்க மூலியமாதான்
1: மேம் அருமை
0: ஃபர்ஸ்ட் பண்ணினேன்.
1: நல்ல முயற்சி.
0: இதுவரையில பாடி திருக்குறள் சொன்னதே இல்ல.
1: இது என்ன முயற்சி அப்படின்னாங்கய்யா, நம்ம பாடி ஒரு இதை படிக்கும் போது அது நம்முடைய மனதை விட்டு நீங்காம இருக்கும். அதுதான் அதுல உள்ள சிறப்பு, இசையினுடைய சிறப்பு அதுதான்.
0: அதுதான் இதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, அந்த புற தூய்மையானது, அதாவது வெளியில இருக்கக்கூடிய தூய்மையானது, நம்ம குளிக்கும் பொழுது அது சுத்தமாகிவிடும். அகத்தூய்மை, அதாவது உள்ளத்து தூய்மை எப்போ சிறப்பாக இருக்கும்னா, நம்ம வாய்மையான ஒரு சொல்லை சொல்லி அது பேசும் பொழுதுதான் வெளிப்படும். ரொம்ப அற்புதமா ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் இந்த குறளில சொல்லியிருக்கிறார்.
1: சரிங்க, குறளும் பொருளும் மிக அருமை.
2: அடுத்த செட்டு போயிடலாமா? இரண்டாவது செட்டு முதல் வார்த்தையோ அடுத்தது கம்.
1: முழுமையாக தமிழ்ல பேசுவதற்கான ஒரு சின்ன முயற்சி எல்லா நேர்களையும் எடுத்துக்கணும் இல்லையா?
2: பாடகர் வந்தாச்சு.
1: சரிங்கய்யா, எல்லா நேயர்களுமே அது வந்து பல்துறை வித்தகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே நிறைய கத்து வச்சிட்டு இருக்கிறோம். ஆமா, அதற்கான ஒரு களமாக தான் நம்முடைய குமரி பண்பலை 101 அமைஞ்சிருக்குது இல்லைங்களா? சரிங்கய்யா, நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நான் உங்களுக்கான அந்த 4 எழுத்து சொல், சரிங்களா? அடிப்படை தான், சரிங்களா? 4 எழுத்து சொல். முதல் எழுத்து பசுவின் வேறு பெயர்.
0: கோ. சரி,
1: கோனா பசுவா?
0: கோ பசுதானே.
1: சரி, பசுவின் வேறு பெயர். ஓரெழுத்து ஒரு மொழியில வரும் அது, சரிங்களா? அதுதான் முதல் எழுத்து. அடுத்த அந்த 3 எழுத்துக்களும் சொந்தத்தை குறிக்கக்கூடியது.
0: சொந்தத்தை குறிக்கக்கூடியதா?
1: எங்களோட அப்படின்னு சொல்லுவோம்ல, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடியது.
0: பசுவ மானு சொல்லுவாங்களா?
2: மாம்பழம். மானே வந்து பசுதான் சொல்லும்.
0: அடுத்ததா பசு மனசுக்குள்ள இருக்கு, நான் படிச்சிருக்கேன் நல்லா,
1: பசுவினுடைய வேறு பெயர் முதல் எழுத்து நாங்க சொல்லிட்டோம். அப்ப 4 எழுத்து சொல், மீதி 3 எழுத்து சொந்தத்தை குறிக்கும் அப்படின்னு
0: சொல்லிருக்கேன்.
2: கடைசி எழுத்து நீங்க சொன்ன மாதிரி பாசம் அப்படிங்கிற மாதிரி
1: இம்தான். கடைசி எழுத்து
0: இம்தான்.
2: 4 எழுத்து வார்த்தை
1: சொல்லியாச்சு, இம் சொல்லியாச்சு. சொந்தத்தை குறிக்கக்கூடிய 3 எழுத்து அது என்ன ஐயா?
0: சொந்தம்
2: தொடர்புடைய ஒரு வார்த்தை
1: அதையும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.
0: ஆமா, ஆள் தொடங்கி இல்ல முடியும். யோகம்
1: மிக முக்கியமான ஒன்று, யோகாவில நம்ம பயிலக்கூடியது. சரி ஐயா, உங்களுக்காக நாங்க சொல்றோம், பரவாயில்ல. சனம், ஆசனம். உங்க சனம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா?
0: ஆசனம்,
1: ஆசனம். சரிங்களா?
2: சரி, அடுத்த சுட்டுக்கு போயிடலாமா?
0: போலாம் போலாம்.
2: அடும். அடுத்த வார்த்தை அடும். அடும்
1: அதனுடைய பொருள்
2: என்ன? சுடும் மாதிரி அடும்.
0: அடும்
2: அடும்
0: அடும்.
1: சொல்லுங்க,
0: இதற்கான குறிப்பு கொடுங்க.
1: இதற்கு என்ன குறிப்பு கொடுக்கறது? இது திருக்குறள்ல இருந்து நாங்க எடுத்திருக்கிறோம். நான் வேணா இந்த திருக்குறளை சொல்றேன் உங்களுக்கு. எனைப்பகையுற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும்.
0: தொடரும்
1: இல்லைங்கய்யா.
0: கொஞ்சம் சிக்கலா.

0: முயற்சி மட்டும் நீங்க பண்ணா போதும், எளிமையா அந்த பொருள் புரியும். இணைப்பகை உற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எவ்வளவு கொடிய பகை உடையவராக இருந்தாலும் அதுல இருந்து தப்பி வாழ முடியும். ஆனா ஒருவன் செய்யும் தீவினையாகிய பகையே அவனை விட்டு நீங்காமல் தொடர்ந்து சென்று அவனுக்கு தரும். என்ன தரும்?
1: பழி தரும், வினை தரும்.
0: எப்பா நிறைய முயற்சி பண்றாங்க சாமி, முடியல. அடிமை தரும். அடும் அப்படின்னா கொல்லும், கொல்லும், கொல்லும்னு அர்த்தம். சரிங்களா ஐயா?
1: எது தரும்? அழிவு. அழிவு,
0: அழிவு, அழிவை தரும் அல்லது கொல்லும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம
2: அடுத்து தலைப்பு கொடுத்துடலாமா?
0: ரொம்ப நட்பு.
1: நட்பு இந்த உலகில் தூய்மையானது. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நட்போடு பழகக்கூடியவர்கள் இக்காலத்திலும் இருக்கிறார்கள். அக்காலத்தில் ஔவையார் அதியமான் நட்பு உலகம் பறைசாற்றும் வண்ணம் அவர்களுடைய நட்பு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருந்தது. நட்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவதால் அது உறவை விட மேம்பட்டது என்றும் சொல்வர். இரத்த பந்தம் இருக்கக்கூடியவர்களை உறவினர்கள் என்று கூறுவோம். எந்த இரத்த பந்தமும் இல்லாமல் இரத்த பந்தத்தையும் தாண்டி மனதில் ஊருடுவி இருக்கக்கூடிய அற்புதமான உறவு நட்பு. நட்பை விட்டு கொடுத்தல் அவசியம். ஒரு சமயம் சோகமாக இருக்கும் பொழுது அந்த சோகத்தை போக்கக்கூடியவர் நல்வழிப்படுத்தி ஒரு நட்பை பேணி பாதுகாப்பதில் நாம் அனைவரும் முற்பட வேண்டும். தவறு செய்வோம் பொழுது தட்டி கேட்பதும் சரி செய்யும் பொழுது உற்சாகப்படுத்துவதே ஒரு சிறந்த நட்பாகும்.
0: உண்மையிலே நீங்க சிறந்த நட்பு. நன்றி, நன்றி, ரொம்ப அருமை.
2: மழை திறந்த வெள்ள மாதிரி அப்படி கடக்கடன்னு என் நட்பை பத்தி சொல்லிட்டாங்க.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி.
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் சொல்லாடல் திருக்குறள்
2: நேரல நிகழ்ச்சியில்.
0: இந்த நிகழ்ச்சிக்குள்ள வரக்கூடிய அடுத்த அன்பு நேரை இப்ப சந்திச்சிடலாமா? நேரத்தை ஒரு தடவை சரி பார்த்துக்கலாம். 10:20 ஆயாச்சு. வருக, வணக்கம்.
2: வணக்கம். பேர் சொல்லாமே?
0: ஸ்ருதி.
2: ஸ்ருதி, சொல்லுங்கம்மா, என்ன குரல் சொல்ல போறாங்க?
12: அதிகாரம் 81 பழைமை 805 பாடல்.
2: சரி.
12: ஏதனை ஒன்று பெருந்திறமை என்பதற்கு பழைய நண்பர் தாம் வருதத்தக்கவைகளை செய்தாரானால் அதற்கு காரணம் அவரது அறியாமை மட்டுமின்றி அவர் கொண்ட பேர் உரிமையாகும் என்று உணர்ந்து பொறுத்து கொள்ள வேண்டும்.
2: அருமை, அழகா சொல்லிட்டாங்க. திருக்குறளும் அதற்கான பொருளும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம அடுத்த சுற்றுக்கு போயிடலாம்.
0: இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு. உங்களுக்கான வார்த்தை 6 எழுத்து சொல். சரிங்களாமா ஸ்ருதி?
12: சரி.
0: 6 எழுத்து சொல். முதல் எழுத்து பி, குரில். அதுல தொடங்கி இன்னில முடியும். சரிங்களா? இறுதி 3 எழுத்து ஒரு நாளுடைய பொழுதுகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஒரு பொழுதை குறிக்கும். இறுதி 3 எழுத்து நாளினுடைய பொழுதுகள். நம்ம சிறு குழந்தையில
12: பரவாயில்லையே.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தது அழகு தமிழ்ச்சொல் அறிவோம் சுற்று.
0: வார்த்தை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை வந்து ஊதியம்.
2: ஊதியம்
0: ஊதியம் அப்படின்னா நம்ம சாதாரணமா சம்பளம் அப்படின்னு சொல்லுவோம்.
1: குறள் மொழியில தமிழ் அழகு தமிழ்ல என்ன வரும், அதுக்கான சரியான சொல் என்னதுமா?
2: ஊதியம் அப்படின்னா நம்ம செய்யற வினையோட
1: பலன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருங்கி விடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் 797 குறளில். அதாவது அறிவு இல்லாதவர்களிடம் கொண்ட நட்பை அந்த தீய நட்பின் தன்மையை உணர்ந்த உடனேயே கைவிட்டு விடுவதே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் உண்மையான பேறு அப்படிங்கிறார். அதான் பேறு அப்படின்னா ஊதியம். சரிங்களா?
0: அழகு
1: தமிழ்ச்சொல் முடிஞ்சது.
0: கலப்பு இல்லாமல் பேசணும், அதற்கான ஒரு வார்த்தை
1: பாசம்.
0: சுற்றம் நட்பு பாசம் அப்படின்னு வரிசையா வந்துட்டு இருக்கு பாருங்க உங்களுக்காக.
1: பாசம் சொல்லுங்க.
2: ஒவ்வொரு வாழ்நாளிலும் ஒவ்வொரு ஜீவிராசிகளுக்கு எல்லாரிடமும் பாசமாக இருக்க வேண்டும். அன்பு பண்பு அப்படின்னு நிறைய இத கூட சேர்த்துக்கலாம். உறவினர்கள் மட்டுமில்ல, தன்னுடைய சொந்த குழந்தை மற்ற ஜீவராசி எல்லாமே நம்ம ஒருத்தனை சார்ந்து இந்த பாசம் ரொம்ப முக்கியம்.
1: பாசம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகா பேசுனீங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நல்ல அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு உடனே சொல்லும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருந்ததுமா. மிக்க நன்றி.
0: நன்றி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
5: நேஷ் கன்னியாகுமரி.
1: நேரம் 10:24:30 ஆயாச்சு. இன்னைக்கு சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம அந்த வார்த்தை விளையாட்டில் திரும்பவும் ஒரு தடவை கூட சொல்லிடுவோம். நம்ம யோகாவினுடைய அடிப்படையான வார்த்தைகளை தான் நம்ம எடுத்திருக்கிறோம்.
0: ஆமாம்,
1: அதை நேர்களுக்கு சொல்லிட்டு அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
0: ஆமாம். அதில் வந்து முதல்ல யோகா போனோம், யோகம் ஆசனம் பிராணாயாமம் இவ்வளவும் பார்த்தாச்சு.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
8: அறிவு ஊற்று ஆராய்ந்த கல்வியின் தெரிவு உடையான் செல்க வினைக்கு
1: என்னெல்லாம் தேவை அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை அழகா எடுத்து சொல்லிட்டீங்க. அடுத்த சுற்றுக்குள்ள போயிடலாமாம்மா. உங்களுக்கான வார்த்தை 4 எழுத்து சொல். சரிங்களா? 4 எழுத்து சொல். தி குறில தொடங்கும், இம்ல முடியும். இதுக்கு மொத்தத்திலயுமே அமைதி நிலையுடைய வேறு பெயர் அப்படின்னு சொல்லலாம். மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். 4 எழுத்து சொல். மனதை ஒருமுகப்படுத்துறதே இப்படி சொல்லலாம். அமைதி நிலையினுடைய வேறு பெயர் அப்படின்னு சொல்லலாம். தி குறில தொடங்கி இம்ல முடியும். 4 எழுத்து சொல்.
0: தீல தொடங்குதுமா? தீ குறில் தீ.
1: நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, யோகாவோட சம்பந்தப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிருக்கோம். இல்லம்மா, 4

0: சொல்லுதானம்மா, மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிருக்கோம், அதை என்னன்னு சொல்லுவோம்மா, எளிமையா புரிஞ்சுக்கலாமே.
1: ஆமா, மனதை ஒருமுகப்படுத்துவதுன்னு சொல்லி நேரத்துல
2: பொதுவா சொல்லுவாங்க, இது பண்ணினா மனம் வந்து ஒருமுகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நிதானம் இல்லை, தீல தொடங்குது நம்ம சொல்லிட்டோம். தீ, குரல் தீ.
0: பயணத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த நீங்க பேசும் போதே கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. பரவாயில்ல, நாங்க அந்த வார்த்தையை சொல்லலாம், தியானம் சரிங்களாம்மா. பரவாயில்ல, கொஞ்சம் மனச வந்து அமைதியா வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு எளிமையா புரியும் இல்லையா. சரிங்கம்மா, எப்போதுமே அம்மாக்கு ஒரு வேகம் உண்டு, அந்த வேகம் வேண்டாம், நிதானமாவே இருங்க. சரி, இப்ப உங்களுக்கான அழகு தமிழ்ச்சொல் அறிவோம் சுற்றுக்குள்ள போயிடலாம். உங்களுக்கான வார்த்தை ஏதிலார். அது எந்த குறள்ல வருது அப்படின்னா, ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கி பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஏதிலார்னா யாரு?
1: அடுத்தவர் குற்றம் பார்ப்பது
0: உங்களுக்கான வார்த்தை இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் சொல்லுங்க.
2: அடுத்தது ஆசை. உங்களுக்கு ஆசையா ஒரு தலைப்பு கொடுக்கறோம், ஆசை
0: பேசுங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு மிக்க நன்றி.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
3: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சியில அடுத்த நேர சந்திச்சிடலாமா?
2: சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம்.
2: வணக்கம். வணக்கம், சொல்லடல் திருக்குறள்.
0: என்னாச்சு, இணைப்புல வராங்க ஆனா கிடைக்க மாட்டேங்குது.
2: வணக்கம்.
9: வணக்கம்.
2: ஆமா ஐயா, சொல்லுங்க.
9: இனிய சகோதரிகள், இதுவரைக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் திருக்குடியிருப்பு கலியல்
2: ரகுமான்.
9: முப்பதாவது அதிகாரம் வாய்மையில மூணாவது குறள், குற்றம் இல்லாத நன்மை. அதாவது பொய்மையும் அந்த, அதாவது மூணாவது குறள், தன் நெஞ்சு அழிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக் கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். வள்ளுவர் அழகா சொல்லிருக்காங்கம்மா.
2: சரி ஐயா, அடுத்த சுட்டுக்கு போயிடலாமா? அழகா சொல்லிட்டீங்க குறளும் பொருளும். அடுத்த சுட்டு வந்து வார்த்தை விளையாட்டு.
9: சொல்லுங்கம்மா.
0: ஐந்து எழுத்து சொல் உங்களுக்கானது, கடைசி மூன்று எழுத்து கையினுடைய இன்னொரு பேர். யோசிச்சு வச்சுக்கோங்க, எதுல தொடங்குது அப்படின்னா ச, குறில தொடங்குது. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா, வண்டிக்கு ரொம்ப தேவையானது இது. வண்டிக்கு ரொம்ப தேவை, வண்டி ஓடுறதுக்கு என்னதியா தேவை?
9: அச்சாணி.
0: அதுக்கு பக்கத்துல வந்துச்சு
2: அச்சாணி.
0: அப்பா, கரம் அதான் அந்த இறுதி மூன்று எழுத்து, நம்முடைய கையினுடைய வேறு பெயர் இல்லையா, சக்கரம். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா. அடுத்தது உங்களுக்கான அழகு தமிழ்ச்சமிழ் அறிவோம் சுற்று.
2: இனன்.
9: என்னமா?
0: எந்த குறள்ல இருக்குன்னு சொல்லட்டுமா?

0: இன்னாது இனன் இல்வூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு.
1: அதாவது பிரிவாமா?
0: இல்லைங்கய்யா, இல்லாத இனன் இல் ஊர் வாழ்தல்
1: அப்படின்னா
0: மனிதர் அப்படிங்கறத விட நம்முடைய சொந்த பந்தம்னு எடுத்துக்கலாமே இல்லையா? சுற்றம்.
1: சரிங்களா,
0: நம்மை புரிந்து கொண்ட சுற்றத்தார பிரிந்து அந்த ஊர்ல இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப கடினமான செயல் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்தது உங்களுக்கான வாழ்க்கை உதவி.
1: உதவி உண்மையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் மனிதாபிமானமும் மனித நேயம் இருந்தால் உதவி என்ற ஒரு எண்ணம் தன்னாலேயே மனிதனுக்கு உருவாகும்.
0: சரி,
1: அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உதவியை நாமும் செய்வோம், பிறருக்கும் செய்ய நாம் ஒரு ஒரு தூண்டுகோளாக இருப்போம். உதவி என்பது எல்லோருக்கும் எப்போதும் தேவைப்படும் ஒரு உபகரணம். ஆகையால் அந்த உதவி என்ற நாம் அந்த தரத்தை பிடித்து கொண்டால் நமக்கும் கிடைக்கும் உதவி, பிறருக்கு நம்மால் கிடைக்கும் உதவி.
0: மிக்க நன்றி.
1: உதவி என்ற சொல்லை நாம் எல்லோரும் மனதார உண்மையாக பாவித்தால் அந்த உதவியானது உண்மையான உதவியாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கு நிறைவு செய்யற வாழ்த்து அளித்த நன்றியம்மா.
0: மிக்க நன்றி, அருமையாக பங்கேற்றீங்க.
1: நன்றியம்மா, நன்றி.
0: கேட்டு மகிழ்ந்தது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: இன்றைய சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கேற்க முயற்சித்த கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. குறள் நெறிப்படி வாழ்வோம், குறைவில்லா இன்பம் பெறுவோம்.
7: அம்மா போல பக்குமான பண்பிலை, இது உங்களுக்கு பண்பிலிருந்து
0: குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்பொழுது கேட்கலாம்.
8: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
9: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லி அவர்கள்.
10: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு தனது பணி அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் முட்டம் எஸ் டென்ஸ்லி அவர்கள். வணக்கம்மா.
11: வணக்கம் மேடம்.
10: உங்களுடைய பணி அனுபவங்களை நாங்கள் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். அதற்கு முன்னாடி உங்களுடைய இளமை காலங்கள், இளமை கால அனுபவங்கள், இளமை பருவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா மேம்?
11: தாராளமா தெரிஞ்சுக்கலாம். பெற்றோருக்கு நான் நாலாவது பொண்ணு, கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவ. பெரியப்பா, சித்தப்பாக்கள், அப்பா அப்படின்னு உள்ள நாலு பேருமே நாங்கள் அப்பான்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி குடும்பத்தில் நாலு ஃபேமிலியும் ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்த ஒரு கூட்டு குடும்பம் மேம். என்னுடைய ஊர் முட்டம், அது லைட் ஹவுஸ் முட்டம்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா சொல்லும்போது, எங்கள் அப்பா வந்து ஒரு மீன் வியாபாரி. எங்களுடைய வீடு எதுனா மேலே முட்டத்தில் ஏப்ப முட்டம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த ஏப்ப முட்டை ஒரு சின்ன குக் கிராமம் மேடம். அந்த குக் கிராமத்தில் அந்த நேரத்தில் ஏகதேசம் ஒரு 300 வீடுகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடுகளுக்கும் சரி, ஊரில் உள்ள யாருக்கும் சரி, எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, அந்த எங்கள் ஊரில் உள்ள மக்கள் அந்த காலத்தில் வந்து கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போவாங்க. கட்டுமரம் மீன் பிடிக்க போகிறது, கட்டுமரம் செய்கிறதுக்கு வலை, அப்புறம் அந்த பாய் மரங்கள், அப்புறம் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவங்ககிட்ட வாங்கணும்னா கடன் வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா கொடுப்பாங்க. அதில் எங்கள் அப்பா வியாபாரியாக இருக்கனால அவங்க பிடிச்சிட்டு வர மீனை எங்கள் அப்பா லேலம் போடுவாங்க. போட்டுட்டு மீனை அப்பாவும் எடுப்பாங்க, அவங்களுடைய பண்டக சாலைக்கு எடுப்பாங்க. அது போக அப்பா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பண்டக சாலை பெரிய பண்டக சாலை, மீன் பண்டக சாலை, அதில் மீன் உப்பெல்லாம் போடுவாங்க.

0: காயப்படுவாங்க. அந்த கருவாடு மீன்கள் எல்லாமே எங்க அப்பா வந்து கோவில்பட்டி தூத்துக்குடி இடங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. தூத்துக்குடியிலேருந்து அது ஸ்ரீலங்காவுக்கெல்லாம் போகும். எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உழைப்பாளி. எங்கள் ஏப்ப முட்டத்தில் யார் வீட்லையும் பட்னி இல்லாதபடிக்கு டெய்லி போய் பார்ப்பாங்க மேம். டெய்லி பார்த்து அந்த வீட்டில் யார் வீட்லேயாவது சமைக்காமல் இருந்தால் எங்கள் வீட்டிலேருந்து அரிசி எங்கள் வீட்டிலேருந்து பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள சமைக்க சொல்லி அவங்கள வந்து அந்த தொழிலுக்கு போகிறதுக்கு ஊன்றுகோலாக இருந்தது எங்கள் அம்மா. அப்படியெல்லாம் ஊர் மக்களோடையும் சரி எங்கள் அந்த ஏப்ப முட்டத்து மக்களோடையும் சரி ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி செய்யக்கூடிய தன்மையில இருந்தவங்க தான் எங்க பெற்றோர்கள்.
1: முட்டங்கிறத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அதனால ஏப்ப முட்டம்னா
0: அது ஒரு தெரு.
1: ஓஹோ,
0: தெருவின் பெயர் தான் ஏப்ப முட்டம். லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த தெற்கு பக்கமாக அது ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கும் மேம், ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். நாங்க நல்லா கடல் குளிப்போம். அதுல அந்த பாறையா நிறைய பாறை இருக்கு மேம். நாங்க படிக்கிறதெல்லாம் கூட பாறையில தான் போயிருந்து படிப்போம். பகல்ல ஸ்டடி ஹாலிடேஸ் எல்லாம் பாறையில உட்காந்துருந்தா படிப்போம். ஊற்றுகள்லாம் இருக்கும், அந்த ஊற்று தண்ணீர்ல குளிப்போம். கடல் எங்க வீட்டுல இருந்து பார்த்தா கடல் சங்கிலின்னு சொல்லுவோம் மேம், அதை அந்த சங்கிலியில குளிப்போம். அப்புறம் எங்க அண்ணங்க தம்பிங்க எல்லாருமே வந்து மூரம் எடுப்பாங்க, சிஆர்ச்சின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த காலத்துல அந்த பிள்ளைங்களை வந்து ஸ்லேட்ல எழுதுவாங்கல்ல குச்சி வச்சு, அந்த குச்சி என்ன குச்சின்னா அந்த மூரைன்னு சொல்லக்கூடிய அந்த சிஆர்ச்சின்ல இருந்து வரக்கூடிய குச்சி தான். மஞ்சள் கலர்ல லைட் ஆரஞ்சு கலர்ல பருப்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவோம். குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மருந்து அது.
1: பச்சையாவே சாப்பிடுவீங்க?
0: நாங்க பச்சையாவே சாப்பிடுவோம், சுட்டும் சாப்பிடலாம். இங்க சித்தப்பாங்கல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கல்ரால் இருக்கு பாத்தீங்களா, கல்ரால் அப்புறம் வந்து சங்கு சிப்பி தோடுன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த எல்லாம் வந்து கடல்ல மூழ்கி எடுக்கக்கூடிய அந்த தொழில் ரொம்ப செய்வாங்க. மக்கள் வந்து குளியாளிம்பாங்கல்ல, அது எங்க சித்தப்பா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல அருமையா பண்ணுவாங்க. அதுக்காக அந்த கல்ரால் பிடிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு கூடு செய்வாங்க மேம். அந்த கூடுக்குள்ள அந்த குச்சியில அந்த மூங்கில் குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதோட சின்னதா இருக்கு, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க ஊர்ல. அந்த குச்சி வந்து எங்க ஊர்லயே செவந்த மண்ணன் ஒரு பகுதி இருக்கு, லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி செவந்த மண் பகுதியில் அப்ப ரொம்ப வளரும். அங்க போய் எடுத்துட்டு வந்து ஈந்தும்பாங்க மேம், அதை ஈந்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஈந்த எடுத்து செதுக்கி நல்லா பண்ணி அந்த கூடெல்லாம் ரொம்ப அருமையா செய்வாங்க. இப்ப தற்சமயத்துல கூட என் தம்பி துபாயில எங்கேயோ ஒரு இடத்துல போய் கம்பிகளால அப்பாக்கள் செய்த அந்த கூடைய அவன் அந்த ரால் கூடைய அவன் இரும்பு கம்பினால செய்தான் வீட்டுல சாம்பிளுக்கு வச்சிருக்கான். நம்மட பாரம்பரிய தொழிலை மறக்க கூடாது, அப்பாக்கள் செய்த அந்த தொழிலை நமக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் துபாயில எங்கேயோ கண்டுபிடிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு கூடு செய்து என் தம்பி வச்சிருக்கான் அவன் வீட்டுல. ஒரு வீட்டுல உள்ள மூத்த சகோதரி ஒரு தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுல என் வீட்டுல உள்ள மூத்த அக்கா பஸ்லி அக்கான்னு சொல்ற அக்கா வந்து நான் எய்த்து முடிச்ச உடனே அக்கா என்ன நினைச்சாங்க, அந்த டைம்ல எல்லாம் மணாவளா குறிச்சி கணாபதிபுரம் ஸ்கூல்கள்ல தான் பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன எங்க அக்கா வந்து நாகர்கோவில்ல கான்வென்ட்ல படிக்க வைக்கன்னு சொன்னாங்க. என்ன எங்க அப்பாவும் அக்கா சொல்றத கேட்டாங்க. அப்புறம் எங்க சித்தி எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒத்தாசை பண்ணுவாங்க, என்ன கேட்கணும்னாலும் எங்க அம்மாட்ட எங்களுக்கு எது கேட்கணும்னாலும் எங்க அப்பாட்ட எது கேட்கனாலும் எங்க சித்தி வழியா தான் போவோம். சித்தினா எங்க சித்தப்பாவோட ஒய்ஃப், நாங்க கடைசி சித்தப்பாவும் நாங்கள் தான் ஒரு வீட்டுல ஒன்னா இருந்தோம். ஒரே வீடு, ரெண்டு வீடு அமைப்பா இருக்கும், ஒரு டைனிங் ஹால் ஒரு கிச்சன், வீடு ரெண்டு, அப்படிதான் நாங்க நல்லா வளர்ந்தோம் மேம். அப்ப நான் கான்வென்ட்ல படிச்சேன். அப்புறம் வந்து கல்லூரி படிக்கும்போது 19 வயசுலயே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு வேலையும் கிடையாது. அப்புறம் எங்க அப்பா தான் என்ன பிஎட் படிக்க வச்சாங்க. பிஎடுக்கு நான் போறதுக்கு முன்னாடி ஹோலி கிராஸ் காலேஜ்ல நான் டியூட்டரா ஒர்க் பண்ணேன். ஆனா அப்பதான் இனி மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க தான் அங்க வேலை பார்க்கணும்னு வந்தது. கடைசியில நான் பிஎட் எங்க அப்பா படிக்க வச்சாங்கன்னு சொன்னேன்ல, பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு நான் டீச்சரா போனேன் நாகர்கோயில. நான் எந்த ஸ்கூல்ல படிச்சனோ எந்த எய்ம் அங்கதான் வேலை பார்க்கணும்னு இருந்தது. அப்புறம் ஊர்ல எனக்கு பெர்மனண்டா ஜாப் வந்தது முட்டம் ஸ்கூல்ல. தேவசகாயம் வில்லவராயர் என்கிற ஹெட்மாஸ்டர் இருந்தாங்க. அந்த ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது நான் அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தோஷமா அங்கதான் வேலை செய்தோம், கொண்டாடலாம் பண்ணிட்டு இருந்தோம். வேலை செய்துட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல பிரகாசமா வளர்ந்தது மேம். கடியப்பட்டினம் பிள்ளைதோப்பு பிள்ளைங்கள் எல்லாம் அங்க வருவாங்க. பிள்ளைங்களும் டீச்சர்ஸும் அவ்வளவு ஒரு பரஸ்பர ஸ்நேகத்தோடையும் நல்லா அடிப்போம் மேம். பிள்ளைங்கள அடிச்சாலும் பாசமா வச்சிருப்பாங்க. அந்த காலத்து பிள்ளைங்கள அடிபட்டாலுமே பாசமா வருவாங்க இல்லையா, அப்படி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நல்ல அடிமா நல்ல அடிங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல இருந்தாலும் எதுவுமே கிடையாது, கம்பே கிடையாது ஒரு இடத்துலயும். ஸ்கூல்ல நாங்க டீச்சர்ஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஈவினிங் போற கோச்சிங் எல்லாம் இருக்கும், பைசால வாங்க மாட்டோம். நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்க பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்க வீட்டிலேயே டியூஷன் சென்டர் வச்சிருந்தேன். அது என்கிட்ட படிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சு மாஸ்டர் டிகிரியோ கிராஜுவேஷனை முடிச்ச பிள்ளைங்க தான் அதை டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் வேலை பார்த்தாங்க. எந்த ஒரு பிள்ளைனும் ஃபெயில் ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அக்கறையா படிக்க வைப்போம். சென்டமிட்டு

0: தான் அதிகமான வருஷங்களும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த ஸ்கூல் ரொம்ப வளர்ச்சியாக இருந்தது. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் பிஎஸ்சி பிஎட் டீச்சராக தான் அந்த ஊரில் வந்தேன். வேலை பார்க்க பார்க்கவே எம்எஸ்சி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எம்எட் முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து எம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணேன். மாஸ்டர் டிகிரி கையில் வந்தோன்னே காலேஜில் வேலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்தது. ஆனால் முட்டத்திலேருந்து நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் சென்னைக்கு போனேன். என் மகள் மகனையும் கூட்டிட்டு தான் அங்க போயிருந்தேன்.
1: நீங்க சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்?
0: ஆமாம் மேம், எனக்கு மூணு பிள்ளைங்க. எனக்கு மூத்தது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் கடைசியா மூணாவது ஒரு பையன் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்தான் ஒரு பையன். பிள்ளைங்களை எல்லாம் வச்சு படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் நாகூரில் ஷிஃப்ட் பண்ணோம். இன் பிட்வீன் நான் வந்து பியூட்டி பார்லர் நடத்தினேன் மேம். ஆமாம், முட்டத்தில் எங்கள் வீட்லேயும் அதுக்கும் வீட்டில் இருக்கும்போது அங்கேயும் பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன். அப்புறம் இங்கேயும் நாகர்கோவில் அதில் தான் நான் வந்து பியூட்டி பார்லரும் டியூஷன் சென்டரும் அங்கேயும் வச்சிருந்தேன்.
1: அதாவது திருமணத்தோட வந்து நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, திருமணத்துக்கு பின்னாடி அப்பாவோட சப்போர்ட்ல பிஎட் படிச்சிருக்கீங்க, அப்புறம் எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, எம்எட் படிச்சிருக்கீங்க, டியூஷன் வச்சிருக்கீங்க, ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பியூட்டிஷியனா வேலை பார்த்திருக்கீங்க. ரெக்க கட்டி பறந்தது மாதிரி தான் உங்க வாழ்க்கை பறந்துட்டு இருந்திருக்கு இல்லையா
0: மேம்? டெய்லரிங் தெரியும் மேம் எனக்கு.
1: ஆஹா,
0: நானே தான் என்னோட இன்றைக்கு வரைக்கும் என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நானா தான் ஸ்டிச் பண்ணுவேன்.
1: டெய்லரிங் கிளாஸ் வைக்கல?
0: டெய்லரிங் கிளாஸ் நான் வைக்கல. ஆனால்
1: என்னோட விட்டுட்டீங்க
0: என்ன, நான் வந்து இதெல்லாம் அந்த டெய்லரிங் எங்கேயும் போய் படிக்கல. முதல்ல எங்க அக்கா ரெண்டு பேருமே டெய்லரிங் படிச்சிருந்தாங்க. வீட்டில் மெஷின் இருந்ததா, அக்கா எல்லாம் என்ன மெஷின்ல ஏறவே விட மாட்டாங்க மேம். அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, டெய்லி மாசுக்கு போவாங்க. நான் வந்து அவங்க போன நேரம் பார்த்து என்னுடைய ஸ்கூல் படிக்கும் போது பெட்டிக்கோட்டெல்லாம் பேப்பர்ல கட் பண்ணி நான் அவங்க இல்லாத நேரம் தைப்பேன். எங்க சித்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி தச்சு முடிச்சிரு தச்சு முடிச்சிருந்தேன். சும்மா பேப்பரில் கூட மிஷினில் தைப்பேன், அப்புறம் துணியில் தைப்பேன். இப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். பிளவுஸ் கூட நான் பிரித்து போட்டு எடுத்து பேப்பரில் கட் பண்ணி தான் நான் பிளவுஸ் எல்லாம் வெட்டி வெட்டி படித்தேன்.
1: உங்கள் உடன் பிறந்தவங்கள் எத்தனை பேர் மேம்?
0: நாங்கள் மொத்தத்தில் அஞ்சு பேர் என்னோட சேர்த்து. ஆனால் இப்போ பாருங்க, அவங்க யாருமே தைக்கிறது இல்லை, நான் இன்றைக்கும் தைச்சிட்டு தான் இருக்கேன். எப்பவும் வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் மேம் நல்லா.
1: ஆனா நீங்க இவ்வளவு வேலைகளையும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து எப்படிமா அதை மேனேஜ் பண்ணீங்க? அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
0: அது எப்படின்னா, எங்க அப்பா ரொம்ப வேலை செய்வாங்க மேம். எங்க வீட்டுல எல்லாருமே அஞ்சு பேருமே நல்லா வேலை செய்வோம், சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி எங்க அப்பா இருந்து வந்த ஒரு ஜீன்ஸ் தான் சொல்லலாம். அது மாதிரி எங்க அப்பா சாகுறதரை வேலை செய்தாங்க மேம். அப்புறம் வந்து எனக்கு என்னன்னா, சும்மா இருந்தாலே பிடிக்காத, நல்லா வேலை செய்யிட்டு இருக்கணும், ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், ஏதாவது ரீட் பண்ணணும், ஏதாவது எழுதணும்.
1: என்ன மாதிரி எழுதுவீங்கம்மா?
0: முன்னாடி எல்லாம் நான் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுவேன், பிள்ளைங்களுக்கு ஸ்பீச்சஸ் எல்லாம் நல்லா எழுதி கொடுப்பேன், கவிதைகள்லாம் எழுதுவேன் அந்த டைம்ல எல்லாம். அப்புறம் நல்லா ஸ்பீச் கொடுப்பேன் மேம் ஸ்கூல்ல எல்லாம், காலேஜ்ல நான் ஸ்பீச் கொடுப்பேன், காம்பேரிங் நல்லா பண்ணுவேன்.
1: என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஏன்னா எல்லாம் வந்து கத்துட்டு இருக்கீங்க, விளையாட்டு துறையில என்ன விளையாட்டு விளையாடுவீங்கம்மா?
0: மேம் விளையாட சொன்னா எனக்கு விளையாட ரொம்ப தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ சின்ன வயசுல கொஞ்சம் விளையாடி இருப்பேன் தவிர, எந்த இதுலயுமே நான் ஒரு டெக்னிக்கலா, அதாவது அதுல பிராக்டிஸ் எல்லாம் படிச்சு அப்படி விளையாட்டு துறையில நான் முன்னேறல. ஆனா எங்க ஸ்கூல்ல அந்த விளையாட்டு துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அந்த போட்டிகள் எல்லாம் பயங்கரமா பிள்ளைங்களை ஊக்குவிப்போம், என்கரேஜ் பண்ணி பரிசுகள் வாங்குறதுல நாங்க டீச்சர்ஸ் அத்தனை பேருமே போட்டி போட்டு செய்வோம் மேம். எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான்.
1: இங்க அரசு பணி இல்லையா, அரசு பணியை விட்டுட்டு போயிருக்கீங்க?
0: ஆமா. அப்ப நான் எவ்வளவு நெருக்கத்துல இருந்திருப்பேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப விஆர்எஸ் கொடுத்தா கொஞ்சம் வீட்டுக்குள்ள கடன்கள் பிரச்சனைகள் ஆயிப்போச்சு, நான் அதை தீர்க்க வேண்டிய என்னுடைய ஒரு ஏர்னிங் தானே உண்டு மேம். அப்ப நான் அது எல்லாம் பண்ணணும், அதனால அதை வச்சுதான் நான் விஆர்எஸ் எடுத்தேன். அப்படி நான் காலேஜுக்கு போயிருக்கேன், காலேஜ்ல லெக்சரர் போஸ்ட் தான், ரொம்ப பெருமையாவும் இருந்தது. அப்புறம் காலத்தினுடைய ஒரு மாற்றத்துல நான் அங்க இருந்து செங்கல்பட்டுல ஒரு ஸ்கூல்ல திருப்பி கைச்சமா போறேன். அங்க இருந்து திருப்பி ஒன்னு ரெண்டு காலேஜஸ்ல ஒர்க் பண்ணேன் மேம். ஆனால் இருந்தாலும் திருப்பி காலேஜ் போகணும் காலேஜ் போகணும்னு. அப்புறம் அதுக்குள்ள நான் எம்ஃபில் முடிச்சிட்டேன், இங்கிலீஷ் எம்ஃபில் முடிச்சிட்டேன். அப்ப திருப்பி காலேஜ் போகணும்ல எண்ணம் என்கிட்ட இருந்துட்டு இருந்து, அது பிறகு வேற காலேஜுக்கு போனேன். திருப்பி பிஹெச்டி முடிச்ச உடனே, நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் மேம்.
1: என்ன சப்ஜெக்ட்ல பிஹெச்டி முடிச்சிங்க மேம்?
0: இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல முடிச்சேன். அப்புறம் வந்து எனக்கு பிஹெச்டி படிக்கும் போது எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம், பிஏ இல்லாதனால பிஹெச்டி வேல்யூ இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஃபிலுக்கு பிறகுதான் நான் பிஏ இங்கிலீஷ்ல
1: எழுதினேன்.
0: நாளைக்கு ஒரு காலத்துல நீ பிஏ இல்லைன்னா பிஹெச்டி வேல்யூ இல்லைன்னு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிச்சேன் மேம். அப்புறம் பிஹெச்டி முடிச்ச உடனேயே முடிச்ச பிறகு நான் இங்க ரெண்டு காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் எங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகுதான் நான் வந்து திருப்பி நாகர்கோவிலுக்கு வந்தேன். 2015 ஆப்பிரிக்காவுக்கு போனேன். நாகூருக்கு வந்த பிறகு நான் ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணேன், ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆப்பிரிக்காவுக்கு போனேன்.
1: இதுவரை உங்களுடைய இளமை பருவம், கல்வி பயணம், இந்தியாவில் உங்களுடைய பணி அனுபவம் இதெல்லாம் சொன்னீங்க. அடுத்த வாரம் உங்களுடைய வெளிநாட்டு பணி அனுபவங்களை பேசிக்கலாம். நன்றி மேம்.
0: தேங்க்யூ மேம்.
2: என்றும் இளமை கனிந்த வாழ்வின்

0: சம்பவங்கள்.
1: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லி அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்னா.

நேரம் 10:47. குமரி பண்பலை 101 இப்பொழுது வருகிறது திரை இசை. நெஞ்சமெல்லாம் நீயே, இது படம் வாணிஜியராம் குரலில் பாடல் வருகிறது. வைரமுத்து வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இசையில் அடுத்து வைதேகி காத்திருந்தாள் படத்திற்காக வாணிஜெயராம், பி ஜெயச்சந்திரன் ஆகியோர் பாடியது கங்கை அமரன் வரிகளுக்கு இசை இளையராஜா.

உழவருக்கு ஒரு சிந்தனை, பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும். ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை அமுது சுரபி. இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெரும் செல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

அன்பனியர்களே, உங்களுக்கான நினைவூட்டல் இது. இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேயர்களை நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. தோழியரே, குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானவை அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்குறோம். நிம்மதியா நம்ம இருக்கணும் அப்படின்னா என்னங்க பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்க உங்களுடைய அனுபவத்திலேருந்து எல்லாருக்கும் சொல்லித்தர போறீங்க. அதுக்கு நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறோம், இப்பவே ரெடி ஆயிடுங்க. 260 240 ஒரு எண், 290 722 மற்றும் ஒரு எண், முன்னிணைப்பு எண்ணா 046 552 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39.

11:02 நீங்க காத்துக்கிட்டே இருப்பீங்க. கடிதம் வழியாக நீங்க என்னென்ன பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்களோ அந்த பாடலாம் காத்துலையில விளம்பர போகுதுங்க. ஆமாங்க, ஏக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில இன்னைக்கு 11:02 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் திரை இசை காத்துக்கிட்டே இருக்குது. கேட்டு மகிழ்ந்தது திரை இசை, கேட்க வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: 11 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல் நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படி பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03. எய்த் சோர்

எக்ஸோர் கேட்டீர்கள். நேரம் 11:09. குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்பம். நேர்களை, நீங்கள் கடிதம் வாயிலாக விரும்பி கேட்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் பிரியா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நாகர்கோவில் நம்பி இடைத்தரும் மந்திரமூர்த்தி அவருக்காக. அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: கடித வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா கொம்பேரி மூக்கன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் அந்த அழகான பாடல் இதோ.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் இது குறித்த தகவல்களை தருகிறார் போதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். பிணியில்லா பெருவாழ்வு வாழ கேட்போம், நலமாய் வாழ்வோம். நேரம் 11:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா கல்லுக்கூட்டம் வரவேல். இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் பாண்டவர் பூமி படத்திற்காக பரத்வஜன் இசையில் ஒரு அழகான தத்துவமான பாடல். நினைவலைகளை மீட்டு தரும் அழகிய பாடல் இதோ.
3: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம் தான் இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி திறந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் ஓமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி கனா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேர்லை நிகழ்ச்சியில் குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானது எது? இது குறித்த தோழியரை நீங்கள் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420209772 இணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 8903257039

கடிந்த வழி நேயர் விருப்பத்தில் தொடர்ந்து என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திற்காக சித்ரா குழுவினர் பாடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் திட்டுவிளை ஷாபி. இந்த பாடல் முத்தலிங்கம் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வருகிறது.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
1: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
0: மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிகல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
2: மேஷ் கன்னியாகுமரி. கடிதவழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக ராஜகுமாரன் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் இளையராஜாவின் இசையில் ஆர் வி உதயகுமார் வரிகளில் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம், தம்பிதுரை, அன்பு வர்கீஸ், அனிதா, ரோஹித், வினோ மற்றும் ஜெகன்.
3: என்னன்னு சொல்ல
4: யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494845. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். இனி அரச கட்டளை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் எம் என் முத்துக்குத்தன். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோவில் அகிலா.
4: ஆயிரம் கைகள் மறைத்த

நேயர்களை இன்று பிற்பகல் 2:15 வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மேனாள் பேராசிரியர் வி வேணுகுமார் அவர்கள். கடித வழி நேயர் விருப்பத்தில் அரச கட்டளையை தொடர்ந்து வருவது ஆண்டவன் கட்டளை. மாத்தூர் செம்மன்விளை செல்லன் என்ற நேயரின் விருப்பமாக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில்

நேயர்களை இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். நேரம் 11:51, குமரி பண்பலை 101 கடித வழி நேயர் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கோட்டாறு கோலப்பன் இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் நான் பாடும் பாடல். எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்பம்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி, இதில் குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானது எது, இது குறித்து தோழியர் பங்கேற்று பேசலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மேனாள் பேராசிரியர் வி வேணுகுமார் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 செய்தி செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:20 3-in-1. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவண.

உங்களுக்கு உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடியும் செழிப்பான வருமானமும், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் ஆசிரமம் ஆர் கணக சபாபதி அவர்கள். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபியில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெரும் செல்வவிளை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர். பத்து மணிக்கு நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே.

0: India's permanent representative to the UN, Ambassador Harish Parvathaneni, made these remarks while addressing the Intergovernmental Negotiations meeting on Security Council reforms. Mr. Parvathaneni said UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the permanent five members.
1: Reflecting expansion of the category of two-year term non-permanent category as a convergence portrays only a part of the picture. Groups and member states add qualifiers and attach other interlinked parameters as they endorse expansion in the non-permanent category. UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the P5. Groups and member states have waited this long for real and meaningful reforms.
0: A liquefied natural gas LNG carrier Disha has safely transited through the Strait of Hormuz. The LNG carrier carrying 62,370 metric tons of LNG is one of the first commercial vessels to transit the strait since the announcement of a preliminary ceasefire deal between the United States and Iran. In women's hockey, India has stormed into the semi-finals of the FIH Hockey Nations Cup in Auckland, New Zealand. India defeated Japan 2-1 in their second pool A match. Captain and player of the match, Salima Tete and Larum Siame, netted the goals for India. In the FIFA World Cup 2026, Cape Verde displayed an extraordinary performance to secure a goalless draw with global heavyweights Spain. Benchmark domestic equity indices were trading moderately up in the forenoon session today. The Sensex rose 318 points to 76,582, while the Nifty added 66 points to 23,920 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் உங்கள் காதல் நுழைந்து கருத்தில் கலந்து மனதில் நிறைந்திருப்பது என்றும் நமது குமரி பண்பலை 101. நேரம் 12:10. மனதிற்கினிய பாடல்களோடு இது மனம் நனையும் மதுரமழை தேரல் சுவையில் சாரலிசை. தொடக்கமாக வருவது அபூர்வ ரகங்கள் படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகள். பின்னிய கூந்தல் பெண்மைக்கு இலக்கணமாக ரதி அவளை வர்ணிக்க ராகங்களை துணைக்கு அழைக்கிறான்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மதுரமழையில் இனி அவர்கள் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சதன் பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இருமணம் இணைந்த திருமணத்தில் இடிச்செருகலாய் இவன் பரவு, எண்ணம் ஈடேறுமா?
3: ஜூனியர்

0: நெஞ்சவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலோ ஏப்ரல் மாசம் அடியன் முடிவை சொல்லக்கூடாதோ.
1: It's highly idiotic.
2: Too fast. Only romantic.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும். ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை அமுது சுரபி. இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெரும் செல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மனம் நனையும் மதுரமழையில் இனி நந்தா என் நிலா இந்த படத்திற்காக ரா பழனிசாமி இயற்றிய பாடலுக்கு இசை வி தட்சிணாமூர்த்தி, பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நேரம் 12:26 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இனி பட்டண பிரவேசம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கவி வடிவம் கண்ணதாசன். என் வாழ்வின் வெண்ணிலவாய், என் வானின் அழகிய வானவில்லாய், இந்த பெண்ணிலா அவளில்லா என் நாளெல்லாம், என் வாழ்வு தேய்ந்து போன பால்நிலா.

நேர்களை இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள்.

மனம் நனையும் முதிர்மழையில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர் கதை படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன், சதன், சாய்பாபா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன்.

கல்யாண மேடையில் இரு மனங்கள் இணைந்திட காளையவன் கானகக் குயில்களோடு கானக்குயிலையும் அழைத்து வாழ்த்துப்பா இசைக்கின்றான் வலைகளை மறைத்து.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னாப்பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்

0: உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் விரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின்போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளாா்.

0: வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: பனிரண்டு 12:50 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. நமது உடலும் மனமும் நலம் பெற குமரி பண்பலை 101 நாள்தோறும் தருகின்ற நிகழ்ச்சி இது. கேட்போமா?
4: நலமாய் வாழ்வோம்.
5: உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் தகவல்களை தருகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அச்சயா அவர்கள்.
6: இன்னைக்கு நம்ம ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுல நம்ம யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். சோ ஒபிசிட்டிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர். சோ இப்படி நம்ம ஹைட் அண்ட் வெயிட்ல டிவைட் பண்ணும் போது ஒரு நம்பர் கிடைக்கும். அது நம்ம நார்மல் பிஎம்ஐ விட அதிகமா இருந்தா நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ நார்மல் பிஎம்ஐ என்னன்னு பாத்தீங்கன்னா 18.5 to 25, அதுக்குள்ள வரைக்கும் இருக்கலாம். ஓவர் வெயிட்னு சொல்ற கேட்டகரி வந்து 25 to 30 வரைக்கும் இருப்பாங்க. அபோவ் 30 பாத்தீங்கன்னா ஒபீஸ்னு சொல்லுவோம். இது வரதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க. லைஃப் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நம்ம நடக்கிறோம், ஒரு நாள் முழுக்க சிட்டிங்லயே வேலை பாக்குறோமா, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இத பேஸ் பண்ணி வர்றது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட எமோஷனல் சேஞ்சஸ், அதாவது சைக்கோ சோசியல்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, ஆன்சைட்டி, இப்படி இருந்தாலும் உடல் எடை கூடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேலும் மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம பாடி ரிலேட்டடா ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் பிரச்சனை இருந்தாலும் உடல் எடை கூடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வுன்னு பாத்தீங்கன்னா எளிய உடல் பயிற்சிகள் தான். எளிய உடற்பயிற்சிகள்னு பாத்தீங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ்னா நம்ம மூச்சு வாங்குற மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து அதிகமா செய்யும் போது நம்ம எளிமையா எடையை வந்து குறைக்கலாம். சோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாம் இது வந்து தவிர்க்கும். இருக்கணும். நெக்ஸ்ட் யோகால நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, தினமும் நம்ம யோகா பண்றது மூலமா நம்மளோட உடல் எடையை படிப்படியா குறைக்கலாம், நம்மளோட மெட்டபாலிசம் நம்ம சீராக வச்சுக்கலாம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற யோகாசனம் தினமும் 15 ரவுண்ட் பண்றது மூலமா உடல் எடையை

வலிமையா குறைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தினமும் நடைப்பயிற்சி பிளஸ் உடற்பயிற்சி பிளஸ் உணவு கட்டுப்பாடு இதெல்லாமே கலந்து செய்யறதுனால ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் நம்ம அசைவு கொடுக்கும் போது நம்ம உடல் எடையை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். உணவு கட்டுப்பாடுன்னு பாத்தீங்கன்னா மாவு சத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு புரத சத்தை அதிகப்படுத்தலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகள் உணவுல நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல நிறைய ஃபைபர் இருக்கிறனால ஈஸியா டைஜஸ்டபிள் ஆகும். மலச்சிக்கல்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம். தொடர்ந்து ஒரு மாதம் சோம்பு வேக வைத்த தண்ணீரை டீ மாதிரி குடிச்சீங்கன்னா நல்ல இரவு தூக்கத்துல இருந்து உங்க ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுறதுனால இந்த வெயிட் குறையிறது வரைக்கும் நிறைய நல்ல பயன்கள் இருக்கு. ஒபிசிட்டியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுற சாப்பாடோட அளவை கம்மி பண்ணிக்கணும். ஒரு பேலன்ஸ்டு டயட்டா சாப்பிடணும். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பா வாக்கிங் போகணும். சோ டயட் பிளஸ் யோகா பிளஸ் எக்ஸ்

0: டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பாக வாக்கிங் போகணும். ஸோ டயட் ப்ளஸ் யோகா ப்ளஸ் எக்ஸசைஸ் இதான் உங்கள் லைஃப் ஸ்டைலாக உங்களோட வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உடல் பருமன்லேருந்து நம்ம விடுபடலாம். என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, நிறைய எண்ணெய் பலகாரங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம இந்த உடல் பருமன்லேருந்து நம்ம விடுபடலாம்.
1: உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும் தகவல்களை தந்தவர் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இனிய திரைப்பட பாடல் ஒன்று நம் இதயம் கவர. இதோ விடுதலை பார்ட் 1 படத்திற்காக எழுத்தும் இசையும் குரலும் இளையராஜா, அனன்யா பட் சேர்ந்து பாடியது கேட்போமா?

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: நேரம் பகல் ஒரு மணி. குமரி பண்பலை நூற்றொன்றில் இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறியும் முன்,
1: ஆகாஷ்வாணி
0: நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

இன்று உலக கடல் ஆமைகள் தினம். கடல் ஆமைகளோட முக்கியத்துவத்தை பற்றியும் அவற்றை அவை எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதன் அவசியத்தை பற்றியும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் இந்த நாள் கொண்டாடப்படுது. அது ஏன் ஜூன் 16 உலக கடல் ஆமைகள் தினம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? புகழ்பெற்ற கடல் ஆமை உயிரியலாளர் மற்றும் பாதுகாப்பு ஆர்வலர் டாக்டர் ஆர்ச்சி கார் அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா தான் அவருடைய பிறந்த நாளை நாம உலக கடல் ஆமைகள் தினமா கொண்டாடுறோம். உலகத்தில் இருக்கிற 7 வகை கடல் ஆமைகள்ல 6 இனங்கள் இப்போ அழியும் தருவாயில இருக்கான். இது ஏன் அப்படின்னா, பிளாஸ்டிக் மாசுபாடு, மீன்பிடி வலைகள்ல சிக்கிக்கொள்றது, காலநிலை மாற்றம், இந்த மாதிரியான செயல்பாடுகள் கூடவே மனித செயல்பாடுகள் தான் அதிகமாக இந்த நிலைமைக்கு காரணமா அமைஞ்சிருக்குது. மனிதர்களை மாதிரி இல்லை, கடல் ஆமைகளுடைய தோற்றத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கடல் ஆமைகள் இருக்காங்க. அப்போ இந்த ஆமைகள் தான் ஆரோக்கியமான கடல் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த கடல் ஆமைகளுடைய அழிவை தடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிலைமையில தான் நாம இருக்கோம். இந்த ஆமைகள் இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழ்தலுக்காக பெருங்கடல்கள் மற்றும் நிலங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். ஏன் நிலங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னா, இந்த ஆமைகள் மொத்தமாக நிலப்பரப்புக்கு, அதாவது கடற்கரைக்கு வந்து அங்கே குழிகளை இட்டு அதில் தான் முட்டையிடுது. அந்த முட்டைகளை பாதுகாத்து இன்னைக்கு வந்து குஞ்சுகள் பொறிச்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட நாளில் அதை வந்து கடலுக்கு அனுப்புறத நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம் இல்லையா, தொலைக்காட்சியிலெல்லாம் பார்த்துருப்போம். அப்போது அந்த தேவையை கருதி தான் அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது. நாமும் கடல் ஆமைகளை பாதுகாப்பாத்துறத நம்மளுடைய கடமையாக நினைக்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லை, பவளப்பாறைகள் குறிப்பாக அந்த

கடலுக்குள்ள ரொம்ப இருக்கிறது இந்த ஆமைகளை அழியாம பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். எனவே கடல்ல பிளாஸ்டிக் மாசுபாடு அதிகரிக்கிறத தடுப்பதோட காலநிலை மாற்றத்தில் இருந்து ஆமைகளை பத்திரமா பாதுகாக்கிறதும் நம்முடைய கடமை. இதை இந்த தினத்தில் நாம புரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிக் மாசுபாடு வரதை தடுக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம வந்து கடல் பூக்கள் படத்துல இருந்து பாடல் கேட்போமா?

0: குமரி பண்பலி 101.
1: தென்றலோடு சேர்ந்து கைகோர்த்து தெவிட்டாத இன்பம் தருகின்ற தோழி இனிய குமரி பண்பலை 101. நேரம் 1:11 தொடும் வேளை இது. வணக்கம் அன்பு நேயர்களே, ஆரம்பமாகிறது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி.

0: தோழியர் தரும் கருத்துகளால் வளரும் இந்த நேரலையில் இன்று குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானவை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். பிறப்புக்கும் இறப்புக்குமான பயணம் தான் இந்த வாழ்க்கை இல்லையா? அதில் இனிமை சேர்க்கும் உறவுகள் அப்படிதானே? உறவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா? அதனால் குடும்பம் அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகத்தில், அந்த கோவிலில் நிம்மதி நிலைக்கணும் அப்படின்னா எதெல்லாம் தேவை, அதை பற்றி தான் இன்னைக்கு தோழியர் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். நமது நிலைய தொலைபேசி எண்கள் உங்களுடைய நினைவிற்கு இதோ 260 240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 722, முன்னிணைப்பு எண்ணா 04652 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39. வாருங்கள் சகோதரிகளை, உங்களின் கருத்தலையால் காற்றலை நிறையட்டும். வணக்கம், வருக. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் சகோதரி. சொல்லுங்கம்மா.
1: குடும்பம் அமைதியா இருக்கும். பார்வச்சும் பார்க்காம ஒண்ணு போல வளர்க்கணும். இல்லனா தம்பிக்குதான் அதை வைக்கணும், உனக்கு இதுதான் வளர்த்தாக்கி அது பாரபட்சம். அதே மாமா மா
0: அமைதியா பதில் சொன்னாலே போதும். அவங்க ஒண்ணு சொன்னா நம்ம ஒன்பது சொன்னா அந்த குடும்பம் ஏழா பிரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் அமைதியா செய்தியாளர்கள் சொல்லுவது கேட்டு கொஞ்சம் பொறுமையா சரி அதுல உள்ள அந்த நேரத்துல கோபமா இருந்தாலும் அதை கொஞ்சம் யோசிச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த நேரம்

0: கோபத்தை அடக்கிட்டு எண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும்.
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகாக திலகவதியம்மா நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளராக வந்து தொடங்கி வச்சிருக்கிறீங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அழகான அருமையான வாசங்கள். நன்றிம்மா. நன்றி.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
3: செல்
5: 7305365016.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அடுத்த அன்பு தோழி யார், எங்கிருந்து? வணக்கம், வருக.
7: ஹலோ.
1: வணக்கம்மா.
7: ஜாய் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம்.
1: தற்போதைய
7: காலத்தில் எல்லா வீட்டிலும் ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இப்படி இருக்குது. அதனால உறவினர்களை பற்றியோ மூன்றாம் தலைமுறையில் உள்ள தாத்தா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அதெல்லாம் கூட பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வதற்குள்ள சமயம் இல்லை, அதுக்குள்ள வாய்ப்புகளும் இல்லை. ஆனா முன் காலத்தில் 9 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்ததனால் குடும்ப உறவுகள், ஆனா அந்த உறவுகளை இந்த முதியோர்களிடம் பிள்ளைகள் கேட்டு அறிந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்கள் மத்தியில் வைக்கலாம்னு நினைக்கேன்.
1: எனது
7: கணவர் குடும்பத்தில் 9 நபர் உண்டு. அப்பா அம்மா வேலை பார்த்தவங்க 1967 மே 18 குப்பம் ட்ரெயின் ஆக்சிடென்ட், மச்சினன்மார் சகோதரியும் மூத்த சகோதரனும் மூத்த அக்காவன் கணவனும் இறந்து போனாங்க குப்பத்துல. ஆனா நம்ம வானிலை நிகழ்ச்சி கேட்பதனால் அந்த 18ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு அந்த ரேடியோ நிகழ்ச்சி நாங்க இங்கிலீஷ்ல அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா அது இவங்க அங்க போயிருந்தாங்க, இந்த ட்ரெயினாக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியாது. ஆனா கே எக்ஸ்பிரஸ் நாளைக்கு ட்ரெயின் வர வேண்டியது என்னன்னா அந்த அந்த புத்தி எல்லாம் அப்போது எங்களுக்கு இல்லை. மறுநாள் காலையில பேப்பர்ல அந்த செய்தி போட்டிருந்தது இல்ல, ஒருவரின் பெயர் அதிசயமாக உயிர் தப்புனவர்னு போட்டிருந்ததுனால அந்த பேப்பரையும் கொண்டு நானும் என கணவனுமாக ட்ரெயின்ல இருந்து மட்ரஸ் சென்று சேர்ந்தோம். சேர்ந்த பிறகு அந்த ஒருவர் உயிரோடு இருந்தவரை கோலார் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. அவருக்கு ஆனா பேச ஒண்ணு முடியாது, அவரும் ஒரு வாரம் கழிச்சு இறந்து போனாங்க. திருப்பி அவர்கள் திருப்பி அந்த இதை அவரை வீட்டுல கொண்டு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவரது மனைவியையும் அழைத்து கொண்டு இருவரும் கற்பிணிகள், 9 மாத கற்பிணிகளும் 4 மாத கற்பிணிகளும் அவர்களை அழைத்து சென்னை சென்றோம். ஆனா பல காரியங்கள் அந்த பிள்ளைகளின் பொறுப்புகள் நாங்க செய்ததனால் இன்று அந்த 9 பிள்ளைகளும் 9 இடங்களில் அல்ல, அவர்களுக்கு 2 பிள்ளைகள் அதற்கு 3 பிள்ளைகள் எல்லோரும் நல்ல நிலையில் அன்பாக இன்றும் பண்பாக என்னை வந்து பார்க்கிறார்கள், பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். எல்லா காரியங்களும் அதை அவர்கள் அற்புதமாக மகிழ்ச்சியாக அவர்கள் நல்ல காரியங்களில் நான் ஒரு போட்டோவுக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியை சொல்லுவதற்கு வாய்ப்பு தந்த குமரி பண்பலுக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றிமா. அம்மா சொன்னது மாதிரி நம்ம முதல்ல என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சியை தான் சொன்னாங்க. குழந்தைகளுக்கு நம்ம அதை முதல்லேருந்தே கற்றுக் கொடுக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய உறவுகளை விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்து வரும் சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன விளம்பர இடைவேளை.
8: இது நம்ம
9: வேலைவாய்ப்பு
10: தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
1: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 1:18:30 ஆயாச்சு. குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும்னா பெரிதும் தேவையானவை என்னெல்லாம் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அடுத்த சகோதரி என்ன சொல்கிறாங்க கேட்கலாமா? வணக்கம், வருக.
8: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: நான் சொல்லுங்கம்மா.
8: ஒருத்தருக்கு
1: குடும்பம் ஒரு கோவிலா இருக்கணும்னா முதல்ல நம்பிக்கை இருக்கணும், சந்தேகம் வரப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளணும், எதையுமே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம பண்ணவே கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்பதானே நிம்மதி கிடைக்கும். அழகா சொல்லியிருக்காங்க சகோதரி. அடுத்த சகோதரி என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா. வருக வணக்கம். இணைப்புல வந்தாங்க, காணாம போயிட்டாங்க.
9: மாமா என்னாச்சு?
11: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
9: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி இது.
14: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, எங்க இருந்து இந்த சகோதரி பேசுறீங்க சொல்லுங்கம்மா.
14: பெரியவளையில இருந்து விஜயா பேசுறேன்
1: மேடம்.
14: அதான் நிம்மதிய கையில வச்சுட்டு நம்ம எங்கேயோ தேடக்கூடாது முதல்ல.
1: சரி சரி,
14: அது நமக்குள்ளதான் இருக்கு. அதாவது ஆசை அடக்கி கோபத்தை குறைச்சி இருக்கத வச்சு திருப்தியா வாழ பழகணும் முதல்ல.
1: நீங்க சொன்னதுல இந்த மூணாவது மட்டும் கடைபிடிச்சோம்னாலே மீதி ரெண்டு தன்னால கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
14: ஆமா ஆமா
1: இல்லையா. எது இருக்குறது போறோம் அப்படின்னு நினைச்சோம்னாலே ஆசை வராது இல்லையா, கோபமும் வராது.
14: இருக்கிறது தக்க அந்த வாழ்க்கையே வாழ பழகிடணும்.
1: அழகா சொல்லிக்கமா. சரிம்மா,
14: நான் அதான் விரும்புவேன் மேடம். அதான் இயற்கை நமக்கு எல்லாமே தந்திருக்கு.
1: நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு
14: அப்படின்னு
1: சொல்லிருக்காங்க. வாழ பழகணும். சரி, நன்றிங்கம்மா. நன்றி, மிக்க நன்றி சகோதரி. வணக்கம். வணக்கம்மா, பேசலாமா? மெதுவா பேசுறீங்களா? யார் பேசுறீங்கம்மா? ஸ்ருதி.
15: அதாவது நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கறது நல்லது. விட்டு கொடுக்கறோம், வெட்டு போறது இல்ல, வெட்டு போறோம் இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லன்னு சொல்லுவாங்க.
1: சரி,
15: மற்றவங்க வெளியில உள்ளவங்க பேசலாம் கேட்டு ஃபேமிலி இல்லாத இன்வால்வ் பண்ண கூடாதுன்னு
1: நினைக்கிறேன்.
15: மற்றவங்க பேச கேட்டு இங்க வந்து அது என்ன யோசிக்கணும், அது ஒண்ணு நிதானமா செயல்படணும்.
1: நன்றிமா.
16: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
17: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நிமிடத்தில் தொடப்போகுது. அன்பு தோழியரின் கருத்துக்களால் இன்னைக்கு குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து வரும் தோழி என்ன சொல்ல போறாங்க? வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: பென்ஸ்லி கர்ணதாஸ் புறப்படலாம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நிம்மதியா இருக்கீங்களா?
0: நிம்மதியா இருக்கும்,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்கம்மா.
1: நிம்மதி அப்படிங்கிறது ஏன் மதியால் அமைவது? நம்ம வெளியே தேடுற ஒரு இது கிடையாது, நம்ம கிட்டயே இருக்கிறது தான். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். அதை நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத தொலைச்சிட்டு மத்தவங்களுக்காகவே நம்ம ஓடுற மாதிரியே ஒரு போலியான ஒரு இது இப்போ வந்துகிட்டே இருக்கு. அதாவது ரோபோட் மாதிரி ஒரு மனித தன்மை, மனி அதாவது ரத்தமும் சதையும் உள்ள மனிதன் போய் ஒரு எல்லாருமே ரோபோட் மாதிரி ஆயிட்டோம். யாருக்கோ பள்ளி எழுப்புறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம், ஒரே உழைப்பு. அது என்ன பண்ணணும், அது வாங்கணும், இது வாங்கணும், கடைசியில என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயம் நிம்மதிக்காக தான். அந்த நிம்மதி எதுவும் வாங்காம இருந்தாலும் கிடைக்கும். ஓடி ஓடி ஓடி ஓடி ரொம்ப உழைச்சி எல்லாமே எனக்கு இருக்கணும், என் பிள்ளைக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு இல்லாம இருக்கிறத வச்சு சிறப்பா இருந்தாலும் அந்த நிம்மதி கிடைக்கும். கடைசியில நம்ம ஓடி ஓடி தேடி தேடி அந்த நிம்மதிக்காக அலையிறோம். ஆனா அது நம்ம கிட்டதான் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறதையே நம்ம அத மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா போதும்.
0: அழகா சொல்லுங்க. நம்ம தேவைகளை
1: உறவுகளை நம்ம கூட வச்சுக்கலாம். நம்ம பணத்தை தேடுறதுக்கு உறவுகளை தேடலாம். பணம் எப்ப வேணா காசு பணம் சம்பாத்தியம் பண்ணலாம், ஆனா உறவுகள் இப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே விட்டு போயிருது மேம். அதான் எனக்கு ரொம்ப வருத்தமான.
0: நம்ம தேவைகளை சுருக்கும் போதே நமக்கு உறவுகள் நிறைய பிடிக்கும். எப்ப நம்ம தேவை அதிகமாகுதோ நம்மளால உறவுகளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நம்ம தேவையை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டோம்னா நமக்கு நிம்மதியும் இருக்கும், உறவுகளும் இருப்பாங்க. நிச்சயமா
1: நிச்சயம். அதாவது நமக்கு தேவைகள் நம்மள அறியாமே நீண்டுகிட்டு போறது, அதாவது குழந்தைங்க கேட்க கேட்க நம்ம ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவங்களுக்கும் உறவுகள் தான் முக்கியம்னு சொல்லி புரிய வச்சு அவங்களே அந்த உறவுகள் வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா உறவுகளுக்குள்ள பாதுகாப்பு, ஒரு குழந்தைங்களுக்குள்ளயும் பாதுகாப்பு இருக்கும், சமுதாயத்திலயும் பாதுகாப்பு நிறைய இருக்கும். நன்றி மேம்.
0: மிக்க நன்றி. குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானவை எதெல்லாம்? வாங்க அன்பு சகோதரி, ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி இது. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குடும்பத்துல நிம்மதியா இருக்கணும்பா அப்படின்னா நமக்கு பெரிதும் தேவையானவே எதெல்லாம்?
2: குடும்பத்துல நிம்மதியா இருக்க சிஸ்டர் சொல்ல, நமக்கு வந்து அன்யோன்யம் அன்பா இருக்கணும். நமக்கு வந்து இருக்கிறத கொண்ட தொட்டியாக இருக்கணும். எல்லாரோட அன்பாக பேசி சிரிச்சு ரசிச்சு இருக்கணும். அப்ப வந்து எந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் திருப்தியா இருக்கணும், மன நிறவோட இருக்கணும், எல்லாரோட சேகமா இருக்கணும்.
0: சரிம்மா சரிம்மா.
2: எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
0: எல்லாத்தையும் கடந்து போறதுக்கான ஒரு பெரிய வலிமையை கொடுக்கக்கூடியது அதுதான் இல்லையா? அழகா சொன்னீங்க அம்மா.
2: இப்படி இருந்தாலே நம்ம சக்தி வலிமை எல்லாமே கடந்து கொடு.
0: அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா.
2: நன்றி.

குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானது அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தா ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும், தேவையானவை அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. அதனால் வந்து நிறையவே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே கிடச்சிருக்குது நம்ம தோழிகளுக்கு. எப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, நானும் இன்னொரு சகோதரியும் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போது அவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க திரும்பவும் அமைதியாகவே இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் யோசித்த அப்புறம் புரிஞ்சுது, ஆஹா இது ஒரு நல்ல ஒரு பாலிசியாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏதாவது ஒரு சங்கடமோ ஏதாவது ஒன்று நம்ம சந்திக்கும் போது நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே அங்கே நம்ம நிம்மதியை தக்க வச்சுக்கிற மாதிரி இரு

0: கை தான் தட்டும்போது தான் ஓசை வரும் இல்லையா. அதனால் ஒருத்தங்க கோவப்படுறாங்க அப்படிங்கும்போதோ அல்லது கடுஞ்சொல் பேசுகிறாங்க அப்படிங்கும்போதோ நம்ம அமைதியாக இருந்து பழகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எப்போதுமே நிம்மதியாக இருக்கலாம். அந்த இதுக்கு முன்னாடி பேசின சகோதரி, அதுக்கு முன்னாடி பேசினவங்க, நம்ம உள்ளுக்குள்ளேயே நிம்மதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து அப்போ தான் நம்ம நிரந்தரமாக பிடிச்சு வச்சுக்க முடியும். மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கேட்டுக்கிட்டே இருக்கிற வாய்ப்பை நமக்கு குமரி பண்பலை நூற்றுன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது இல்லையா. நிச்சயமாக கேளுங்க, பேசுங்க, எப்போதும் குமரி பண்பலை நூற்றண்டோட சந்தோஷமா இருங்க.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
0: வணக்கம். அடுத்த சகோதரி, யார் வந்திருக்கீங்க, இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க அன்பு சகோதரி? பேர் சொல்லுங்க. தெரியலையம்மா, சொல்லுங்கம்மா. உங்க பேர், ஊர் சொல்றீங்களாம்மா? பிரேமலதா. எங்க இருந்துமா? இரவிபுதூர். சரிம்மா. சொல்லுங்கம்மா, எதெல்லாம் வேணும் நமக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு?
3: விட்டு கொடுத்து போகணும்.
0: எவ்வளவுதான் விட்டு கொடுப்பீங்களா?
3: உங்களுக்கான
0: வாய்ப்பு நேரம்
3: சொல்லாதீங்க.
0: சரிங்கம்மா. பிரேமலதா நிஜமா அமைதியா தான் இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க பேசும்போதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுதுமா. நிச்சயமாம்மா, நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி தனிஞ்ச இடத்துல தண்ணி தங்கும் அப்படிம்பாங்க, அப்படித்தானே இல்லையா? அப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா நமக்கு எப்போதுமே நன்மைகள் தான் நடக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தா கூட அதை சீக்கிரமா நம்ம கடந்து போயிடுவோம். அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுதான் கொடுக்கும். நல்லா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானவை. வருக, வணக்கம். அன்பு சகோதரி சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
7: ராஜா டி கதிரகேசன், வடகை உலையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
7: மேடம், குடும்ப நிம்மதிக்கு வந்து ரொம்ப தேவை வந்து ஒற்றுமை வேணும் மேடம். குடும்பத்துல வந்து ஒற்றுமை இருந்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சமாளிச்சிடலாம் மேடம். விட்டு கொடுக்க கூடிய தன்மை வேணும். குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் மேடம்.
0: சரிம்மா.
7: அப்புறம் என்னன்னா, ஒரு பொருளாதார நிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு, எல்லாருக்கும் ஒரு பொருளாதார நிலையும் நல்லா இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அவரோர் வேலையை அவங்கவங்க பாத்துட்டு இருந்தாலே நிம்மதி தன்னால கிடைக்கும்.
0: எல்லா இடத்துலயும் அப்ப கிடைச்சிரும் இல்லையா நிம்மதி?
7: ஆமா மேடம். நோய் இல்லாம இருக்கணும். யாருக்காச்சும் நோய் இருந்தாலும் அதுல நம்மளுக்கு நிம்மதி போயிடும். நோய் இல்லாத வாழ்க்கையே வேணும். அது மாதிரி பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு இருக்கணும் மேடம். ரொம்ப இல்லாட்டியும் ஓரளவுக்கு இருந்தாதான் நிம்மதி கிடைக்கும் மேடம். இல்லைன்னா அதை நினைச்சு கவலைப்பட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு இருந்தாலே நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும்.
0: மனுஷ மனசு வந்து இயற்கையிலேயே இல்லாதத பத்தி மட்டும்தான் ஏங்கும் இல்லையா? இருக்கிறத பத்தி யோசிக்காது. சரிம்மா, அதை ஞாபகப்படுத்திருக்கீங்க. நன்றிம்மா. நன்றி.
7: நன்றி மேடம். நன்றி.
0: வணக்கம் சகோதரி, வருக.
8: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்க?
8: நான் மீனா பேசுறேன், இளங்கடையில
0: இருந்து. சொல்லுங்கம்மா.
8: ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் முதல்ல ஒரு வாழ்த்துக்கள். அதுக்குள்ள தலைப்பு தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனா வந்து ரொம்ப முக்கியமா பொறுமை தேவை. பொறுமைனாலும் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். கடல் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கோ அந்த அளவுக்கு. அப்படி பொறுமையா இருக்கும்போது எவ்வளவு தூரம் நம்ம அன்பா பாசமா ஒவ்வொரு உறவுகள்ட்டையும் நீடி

0: அன்பு வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்காமயே நமக்கு எல்லாமே வந்து சேரும். அதனால குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு வைங்க, நம்மள எல்லாம் அடிச்சுக்க ஒத்துறாலே முடியாது. அது வந்து முக்கியமா ஒவ்வொரு பெண்மணியும் கையில தான் இருக்கு.
1: சரிம்மா.
0: அதே போல பிள்ளைகள்டையும் மனசு விட்டு பேசணும். வீட்டிலோட ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும், ஆம்பளை பிள்ளையாகட்டும், பெண் குழந்தைகளாகட்டும், ஒரு ஆபீஸ் போறவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்களும் வந்த பிறகு அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில நிறைய ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தங்கள் இருக்கும். ஆனா அதை வெளிக்கொண்டவர்களுடைய டேலண்ட் வீட்டுல பிள்ளைகளுக்கு இருக்கணும், அந்த வீட்டுல உள்ள அவ்வளவு பெரியவங்களுக்கும் இருக்கணும். பெரியவங்களும் ஒத்துழைக்கணும் கூட, அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா பெரியவங்களை முதல்ல ஒத்துழைப்போட நாம வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நம்ம சின்ன பிள்ளையில எவ்வளவு சேட்டை பண்ணோமோ அவங்க வந்து ரொம்ப பொறுமையா நம்மள பாத்துக்கிட்டாங்க.
0: நம்ம அம்மா கிட்ட தான் கேட்கணும் அப்படி இருக்கு. ஆனாலும் இந்த அளவுக்கு இப்ப உள்ள பிள்ளைங்க சேட்டை பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். நம்மளும் இருந்த இடத்துல இருந்து சொன்னா இருப்போம் அப்படி எல்லாம் இருந்தா.
1: ஏன்னா இல்ல இல்ல நம்ம அம்மா வந்து நம்மள நிறைய குறை சொல்லி இருக்க மாட்டாங்க, அவங்க பொறுமையா இருந்திருப்பாங்க.
0: அவங்கள்ட்ட இப்ப கண்டிக்க கூட முடியல. இப்ப உள்ள பிள்ளைங்கிட்ட யார் கண்டிச்சாங்கன்னா அவங்கள போய் திட்ட போறோம் நம்ம. அதனால நம்மதான் நம்ம பிள்ளைங்களை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கோட கூடுதல் பகுதி அவங்க வந்து ஆசிரியத்தான் இருக்காங்க. நாளைக்கு ஒரு ஒரு சிறந்த மாணவன் மாணவியை உருவாக்கக்கூடிய அவ்வளவு பொறுப்புமே ஒவ்வொரு ஆசிரியர் ஆசிரியர்களை சேர்ந்தது. அதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய சொல்லிட்டுதான். எல்லா பணமும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், யாருக்கு இல்ல, எல்லா வீட்லயும் குடும்பத்துல இருக்கு. அப்பப்பா அப்படி எப்படி வரும் போகும், அந்த டைமுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
1: சரிமா சரிமா.
0: அவ்வளவு டேலண்ட் நம்ம கையில தான் இருக்கு.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கணும்.
0: கண்டிப்பா
1: அருமை சகோதரி. நன்றி.
0: ஒவ்வொருத்தரும் குடுப்படி புத்துடர்ச்சி தான் எங்களுக்கு பெரிய டானிக் மாதிரி. அப்பப்ப வேலை செய்யும் போதுல அப்படி சோர்ந்து டங்கு உட்கார்ந்துருவோம். அப்புறமா அது ஆக்டிவிட்டி வர்றது பூரா உங்களாலதான்.
1: சரிங்கம்மா, எப்போதும் எப்போதுமே குமரி பண்பலையோட இருங்கம்மா. நன்றிம்மா. நன்றி
0: நன்றி.

பழக கட்டி பெருக வாழ், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழிகள் எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எப்பொழுதும் நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அமைதியும் பாதுகாப்பையும் உணர்வோம், சரிங்களா? நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்துணை அன்பு சகோதரிகளுக்கும், நிகழ்ச்சியின வானொலியில் குமரி பண்பலை 101 வழியாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு May 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு May 1 முதல் இந்த ஆண்டு February 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17th சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140th பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை

0: பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களில் இருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை,

0: மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சால்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ரூபாய் 250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ரூபாய் 250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்யா கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 2:15. இப்பொழுது கேட்கலாம்

0: வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்களின் உரை கேட்கலாம்.
1: அகில இந்திய வானொலி நிலையம் நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்ச்சி பாதையில் பாரத தேசம், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்ற பாரதியின் பாடலுக்கேற்ப பாரத தாயை வணங்கி வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் என்ற தலைப்பில் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்ற பாரதியார் பாடல் வரிகளை கேட்கும் போது நாம் ஒவ்வொருவரும் நமது தாய் நாட்டின் வளர்ச்சிக்காக பெரும் பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. தனி மனிதனாக இருந்தாலும் சரி, தேசத்தை ஆட்சி செய்யும் ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அனைவரும் தேசத்தின் வளர்ச்சிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதே சிறப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பார் திருவள்ளுவர். சிறந்த அரசாட்சியின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துகின்றார் பொய்யாமொழி புலவர். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பொருளாதார மேம்பாடு கட்டாய தேவை. பொருளாதார மேம்பாடு அடைய முதற்கட்டமாக மேம்பாட்டு திட்டங்களை ஏற்றி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற பொருளை முறையாக தொகுத்து காத்தலும் நிறைவாக அதனை வகுத்து மக்களுக்கு அளிப்பதே சிறந்த அரசின் செயல்பாடாக அமைய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பேராசம். இதன் அடிப்படையிலே நமது தேசத்தின் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றது. 2014 ஆண்டு நமது நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் உரையின் போது நமது பிரதமர் அவர்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற பாடலை பாடி அரசின் பணியினை வெளிப்படுத்தியமை நாம் அனைவரும் செய்திகள் வழி கண்டறிந்தோம். நமது பாரத திருநாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது உலகறிந்த உண்மை. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெரிய ஜனநாயக நாட்டில் தொடர்ந்து 3 பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது 12 ஆட்சியை நிறைவு செய்து 13 ஆண்டில் வெற்றி நடையுடன் ஆட்சி செய்து வருபவர் மாண்புமிகு நரேந்திர தாமோதர் மோடிஜி அவர்கள். இத்தகைய சாதனைக்கு காரணம் நமது பிரதம மந்திரியின் வழிகாட்டுதலில் செயல்படும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களும் நிர்வாக திறமையும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. நம்ம தேசத்தின் 14 பிரதம மந்திரியாக நரேந்திர தாமோதர் மோடிஜி அவர்கள் 2014 ஆண்டு மே மாதம் 26 பதவியேற்று இன்று வரை நல்லாட்சி செய்து வருவதனை உலக நாடுகள் அனைத்தும் பாராட்டி வருகின்றன. ஓர் அரசின் சிறப்புக்கு காரணமாக அமைபவை அவ்வரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களே என்பது முற்றிலும் உண்மை. நமது மத்திய அரசு 2014 பதவியேற்றது முதல் தூய்மை பாரதம் என்னும் ஸ்வச் பாரத் மிஷன், பிரதம மந்திரி ஜன்தன் திட்டம், பிரதம மந்திரி மலிவு விலை மருந்துகள் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சீர்மிகு நகரங்கள் திட்டம், பிரதம மந்திரி முத்ரா திட்டம், பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஜல் ஜீவன் மிஷன், டிஜிட்டல் இந்தியா போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகின்றதை காணலாம். சுத்தம் சோறு போடும் என்பது நாம் அன்றாட பயன்படுத்தும் ஒரு பழமொழி. சுத்தம் உள்ள இடத்தில் சுகம் உண்டு என்பது நாம் கண்டறிந்த உண்மை. உடல் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் உணர்த்தும் மிகச்சிறந்த பழமொழி இது. சுத்தம் ஆரோக்கியம் தரும், சுத்தம் இல்லாத இடத்தில் நோய்கள் வந்து சேரும். நோய்வாய்ப்பட்டவர்களால் கடினமாக உழைக்கவோ முன்னேறவோ முடியாது. எனவே தூய்மையே ஒருவருக்கு தேவையான உணவு மற்றும் அனைத்து செல்வத்தையும் தரும் என்பது தெளிவு. இத்தகைய தூய்மையான திட்டத்தின் தேவையை உணர்ந்த மத்திய அரசு 2014 ஆண்டு அறிமுகம் செய்து வைத்து செயல்படுத்தி வரும் திட்டம்தான் ஸ்வச் பாரத் மிஷன் என்று அறியப்படும் தூய்மை பாரதம் திட்டம். மக்களின் சுகாதார பழக்க வழக்கங்களை மேம்படுத்தி சுற்றுப்புற தூய்மையை பாதுகாத்தல் ஓர் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். மக்களின் சுகாதார பழக்க வழக்கங்களை மேம்படுத்தி சுற்றுப்புற தூய்மையை பாதுகாத்தால் ஓர் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை நோக்கமாக கொண்டு அறிமுகம் செய்யப்பட்டதுதான் தூய்மை பாரத திட்டம். திறந்த வெளியில் மலங்கழித்தலை இல்லாமல் செய்தல், கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் அனைத்து வீடுகளிலும் கழிப்பறைகள் கட்டுவதை உறுதி செய்தல் போன்றவை தூய்மை பாரத இயக்கத்தின் அடிப்படை செயல்களாக இருந்தன. குப்பைகளை முறையாக சேகரித்து தரம் பிரித்து மறுசுழற்சி செய்தல், அதன் காரணமாக திடக்கழிவு மேலாண்மை செய்தல், பொதுமக்களிடம் சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவற்றை தூய்மை பாரதம் இயக்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வரும் தூய்மை பாரதம் 2014 ஆண்டு அக்டோபர் 2

காந்தி ஜெயந்தி அன்று புதுடெல்லி ராஜ்காட்டில் நமது பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தூய்மை பாரத இயக்கம் தொடங்கப்படுவதற்கு முன்னர் 2013-14 நிதியாண்டில் நமது தேசத்தில் 38.4% கிராமப்புற வீடுகளில் மட்டுமே கழிவறை வசதி இருந்து வந்தது. இந்த சதவீதம் தூய்மை பாரதம் என்ற இயக்கம் செயல்பாட்டுக்கு வந்தது முதல் 2014-15 43.8%, 2015-16 51.6%, 2016-17 65.4%, 2017-18 84.3%, 2018-19 98.5%, 2019-20 100% வளர்ந்தது. வெற்றிகரமாக தேசிய இலக்கினை அடைந்து கழிப்பறைகள் கட்டும் திட்டம், முதல் 5 ஆண்டுகளில் பாரத தேசத்தில் கழிப்பறை இல்லாத இல்லங்களே இல்லை என்ற உயரிய இலக்கு நிறைவேற்றப்பட்டது. 2014 முதல் திறந்த வழி மலம் கழித்தல் இல்லாத இலக்கினை எட்டுவதில் இந்திய அரசு சீரான முன்னேற்றம் கண்டுள்ளது. ஜனவரி 2020 இந்தியாவின் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், 706 மாவட்டங்கள், 603,175 கிராமங்கள் ஆகிய அனைத்து பகுதிகளும் திறந்த வழி மலம் கழிக்கும் நிலை இல்லாத தூய்மை பகுதியாக அறிவிக்கப்பட்டது. கழிவறைகள் கட்டப்பட்டு அனைவரும் பயன்படுத்தப்படுவது சுகாதாரத்துக்கு அடிப்படை என்ற தூய்மை பாரதத்தின் குறிக்கோளினை மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டதால் மட்டுமே இத்திட்டம் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இப்பணி உலகின் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாகவும் ஒரு தூய்மை திட்டமாகவும் கருதப்படுகிறது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் விளைவாக கிராமப்புறங்களில் குடியிருந்து வந்த 55 கோடி மக்கள் தங்கள் நடத்தையை மாற்றிக்கொண்டு கழிவறைகளை பயன்படுத்த தொடங்கினர். தூய்மை பாரத இயக்கம் தனது இலக்கினை எட்டியதன் பிறகு தண்ணீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான நோய்கள் கணிசமாக குறைந்துள்ளன. திறந்த வழி மலம் கழித்தல் முற்றிலுமாக இல்லாமல் போனதால் வயிற்றுப்போக்கு, மலேரியா போன்ற நோய்களால் அவதிப்படும் நிலை வெகுவாக குறைந்துள்ளதை காண முடிகிறது. இதுவே தூய்மை பாரதத்தின் வெற்றியாக அமைகிறது. அடுத்ததாக பிரதம மந்திரியின் ஜன்தன் திட்டம், இதனை பிரதமர் மக்கள் நிதி திட்டம் என்று தமிழில் அறியலாம். ஜன் என்பது ஜனம், மக்கள் என பொருள்படும். தன் என்பது தனம் என்றும் நிதி என்றும் அறியப்படும். பிரதம மந்திரி ஜன்தன் திட்டம் பாரத தேசத்து ஜனங்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்ற திட்டமாக அமைகிறது. நமது பாரத பிரதமர் 2014 தனது முதல் சுதந்திர தின பேருரையில் ஜன்தன் திட்டத்தை அறிமுகம் செய்தார். இத்திட்டத்தின் உடனடியாக வங்கிக் கணக்குகள் இல்லாத 7.5 கோடி குடும்பத்தினருக்கு காப்பீடு வசதியுடன் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டது. ஜன்தன் திட்டம் உலகளாவிய நிதி சேமிப்புக்கான ஓர் உன்னத திட்டமாகும். வங்கிக் கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களும் அடிப்படை சேமிப்பு கணக்கு, காப்பீடு மற்றும் கடன் போன்ற நிதி சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இத்திட்டம் பெரிதும் உதவி செய்கிறது. ஜன்தன் திட்டத்தில் புதிதாக வங்கிக் கணக்கு தொடங்கி பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனை புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இதன்படி ஆகஸ்ட் 2015 17.9 கோடியாகவும், 2016 24.1 கோடியாகவும், 2017 30.9 கோடியாகவும், 2018 32.55 கோடியாகவும், 2019 36.79 கோடியாகவும், 2020 40.41 கோடியாகவும், 2021 43.04 கோடியாகவும், 2022 46.25 கோடியாகவும், 2023 50.09 கோடியாகவும், 2024 55 கோடியாகவும், 2025 58 கோடியாகவும் ஜன்தன் வங்கி கணக்குகள் உயர்ந்துள்ளன. இத்திட்டத்தில் வங்கி கணக்கு தொடங்குவோருக்கு ₹1,00,000 விபத்து காப்பீடும், ₹30,000 ஆயுள் காப்பீடும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆயுள் காப்பீட்டுக்கான சந்தா தொகையை முழுவதையும் நமது இந்திய அரசே செலுத்தி வருவது இதன் சிறப்பம்சமாக உள்ளது. மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நிதி உதவிகளை இந்த வங்கி கணக்குகள் மூலம் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சமாக எந்தவித நிதியும் இல்லாமலேயே வைப்பு தொகை கட்டாயம் இல்லாமலேயே ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஆக ஜன்தன் வங்கி கணக்குகளை தொடங்க முடியும். கணக்கு தொடங்குபவர்களுக்கு பிரத்யேக ரூபே கார்டும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தகைய ரூபே கார்டு பயன்படுத்துவோருக்கு ₹2,00,000 வரை விபத்து காப்பீடு வழங்கும் நிலையும் உள்ளது. ஜன்தன் கணக்கினை முறையாக பயன்படுத்துவோருக்கு அவசர தேவை ஏற்பட்டால் கணக்கில் பணம் இல்லாதிருந்தாலும் ₹10,000 வரை கூடுதலாக பணம் எடுத்துக்கொள்ள ஓவர் டிராப்ட் வசதி அனுமதிக்கப்படுகிறது. இது பயனாளிகளுக்கு மிகவும் பயனுடையதாக அமைகிறது. அரசின் மானிய தொகை அனைத்தும் இக்கணக்கில் நேரடியாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிரதான் மந்திரி பாரதிய ஜன ஔஷதி பிரயோஜனா என்று அறியப்பட்டு வரும் பிரதமர் மக்கள் மருந்தகம் திட்டம், இது சமூகத்தில் மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ள ஒரு திட்டமாகும். இது பாரத தேசத்தவருக்கு மலிவான விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதற்காக இந்திய அரசின் மருந்தியல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஓர் உன்னத திட்டமாகும். 2015 செப்டம்பரில் பிரதமர் மோடிஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தால் நாடு முழுவதும் மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் மருந்தகங்கள் பல தொடங்கப்பட்டன. இதன்படி தமிழகத்தின் முதல் மருந்தகம் 2016 நவம்பர் 2 கோயம்புத்தூரில் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து 2024-25 வரையில் நாடு முழுவதும் 14,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவது மிகவும் சிறப்பு. இவற்றுள்

35% மேற்பட்ட மருந்தகங்கள் பெண்களால் நடத்தப்பட்டு வருவது சிறப்புக்குரியது. தமிழகத்தில் மட்டுமே 1200 மக்கள் மருந்தகங்கள் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதனை சமீபத்திய அறிக்கை ஒன்று தெரியப்படுத்துகிறது. இம்மருந்தகங்களில் மருந்துகளின் விலை வெளிச்சந்தையில் விற்கப்படும் மருந்துகளின் விலையை விட 50-80% வரை விலை குறைவாக உள்ளது. இவ்வாறு விலை குறைவாக விற்கப்படுவது மக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பினை பெற்றுள்ளது. மருந்துகளின் தரத்தை உறுதி செய்வதற்காக உலக சுகாதார நிறுவனம் WHO நல்ல உற்பத்தி நடைமுறைகள் என்று சான்றளிக்கப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து மட்டுமே மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருந்துகள் கிடைக்கப்படுவதனை மக்கள் மருந்தகம் திட்டம் உறுதி செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த 5600 கோடிக்கும் அதிகமான விற்பனை மூலம் பொதுமக்களின் பணம் 30,000 கோடிக்கு மேல் சேமிக்கப்பட்டுள்ளன என்பதனை புள்ளி விவரங்கள் தெரியப்படுத்துகின்றன. 2018 மார்ச் முதல் மக்கள் மருந்தகங்களில் பெண்களின் பயன்பாட்டுக்கான தரமான சானிட்டரி நாப்கின் 1 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவது பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது. ஜன் ஔஷதி ஆக்சோ பயோ டிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின்கள் சுவேதா என்ற பெயரில் மிகுதியாக விற்பனையாவதனை WHO என்னும் உலக சுகாதார நிறுவனம் வெகுவாக பாராட்டியுள்ளது. அடுத்தபடியாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ள திட்டம் சுகன்ய சம்ருதி திட்டம் என்று அறியப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டமாகும். நமது பிரதமர் மோடிஜி அவர்களால் 2015 ஜனவரி 22 தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டம் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டுக்கான ஒரு உன்னத திட்டமாக அறியப்படுகிறது. இது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டமாகும். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின்படி 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது பாதுகாப்பாளரோ குறைந்தபட்சமான தொகையாக ₹1000 செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளிலோ தங்கள் கணக்கினை தொடங்கலாம். ஆண்டுதோறும் குறைந்தபட்சமாக ₹1000 இக்கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். மொத்தம் 14 ஆண்டுகள் அல்லது பெண்களின் திருமணம் வரைக்கும் கணக்கினை தொடரலாம். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சமாக ₹1000 ₹150,000 வரைக்கும் வைப்பு தொகையாக செலுத்தி பயனடைய முடியும். முதிர்வு தொகையை 21ஆம் ஆண்டு இறுதியில் பெற்றுக் கொள்ள முடியும். இடையில் பணம் தேவைப்பட்டால் கட்டிய தொகையில் 50% கடனாக பெற்றுக் கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு 8.2% வட்டியுடன் முதிர்வு தொகையை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வருமான வரிக்கு உட்பட்டதல்ல. ஒரு பெண் குழந்தைக்கு 1 கணக்கு மட்டுமே தொடங்க முடியும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 குழந்தைகளுக்கு மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்க முடியும். பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அக்குழந்தையின் பிறப்பு சான்றிதழை ஆதாரமாக கொண்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம். 2015 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் முதல் ஆண்டு நிறைவில் 420,420 கணக்குகளும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நிறைவடையும் போது 2,32,67,968 கணக்குகளும் தொடர்ந்து மக்கள் பராமரிப்பில் இருந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அதிக அளவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டங்களை கொண்டுள்ள முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசமும் 2வது மாநிலமாக தமிழகமும் விளங்குவது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் 29 லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்குகளும் தமிழகத்தில் 26 லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்குகளும் இன்று வரை பராமரிக்கப்பட்டு வருவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சமுதாயத்தில் பெற்றுள்ள வெற்றியினையும் வரவேற்பினையும் காட்டுகின்றது. அடுத்ததாக நமது நாட்டில் அனைவராலும் விரும்பப்படும் திட்டம் பிரதம மந்திரியின் ஜல் ஜீவன் மிஷன் திட்டமாகும். ஜல் என்பது தண்ணீரை குறிக்கும். ஜீவனான உயிரையும் உடலையும் வளர்க்க உதவும் தண்ணீர் குடிநீரை உறுதி செய்யும் திட்டம் தான் ஜல் ஜீவன் திட்டம். அதனால்தான் இது ஜல் ஜீவன் மிஷன் என்று அறியப்படுகிறது. அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை குழாய் இணைப்பு மூலம் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 2019 தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டம் 2028 கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையுள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய முடியும் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கிராமப்புற நபர் ஒவ்வொருவருக்கும் நாளொன்றுக்கு 55 லிட்டர் குடிநீர் வழங்குவது அதன் செயல்பாடாக அமைகிறது. முதற்கட்டமாக தமிழகத்தில் 46 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் மத்திய அரசுடன் தமிழக அரசு இத்திட்டத்தின் நீட்டிக்கப்பட்ட காலமான ஜல்ஜீவன் மிஷன் 2.0 ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீரை வழங்கும் திட்டம் என்ற பொருளில் இத்திட்டம் ஹர் கர் ஜல் என்றும் அறியப்படுகின்றது. இத்திட்டம் கிராமப்புறங்களுக்கு மக்களின் சுகாதாரம், வாழ்க்கை தரம் மற்றும் பெண்களின் சிரமத்தை குறைப்பதில் பெரும்பங்கு வகிப்பதனை காண முடிகிறது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு பெற அரசு பெரிய அளவில் பணம் எதுவும் வசூலிப்பது இல்லை. இது முற்றிலும் கிராமப்புற மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் மக்கள் நலத்திட்டமாகவே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. வசதி படைத்தோரின் வீட்டு சமையலறைகளில் மட்டுமே காணப்பட்ட எரிவாயு சிலிண்டர் மற்றும் அடுப்புகள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் வீட்டு சமையலறையிலும் தேடிவர செய்த திட்டம்தான் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டம். 2016 மே மாதம் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தில் 2025 வரையில் 5.5 கோடி இணைப்புகள் பெற்று 20 கோடிக்கு மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் முதல் முறையாக வழங்கப்படும் LPG இணைப்புக்கான வைப்பு தொகை, அடுப்பு மற்றும் சிலிண்டர் எரிவாயு ஆகிய முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து உஜ்வாலா பயனாளிகளுக்கு 14.5

0: 2 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் ஒன்றுக்கு ₹300 வீதம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பெண்களுக்கு ஓர் வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது. நெருப்பு புகையினால் மறைமுகமாக தங்கள் ஆரோக்கியத்தை இழந்த பெண்கள் பலர் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தை மகிழ்வோடு வரவேற்பதனை காண முடிகின்றது. பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் பயனால் நமது தேசம் முழுவதுமாக 9 ஆண்டுகளில் 4 கோடி வீடுகள் பசுமை வீடுகளாக கட்டப்பட்டுள்ளமை பயனாளிகளுக்கு மிகுந்த பயனை அளித்துள்ளன. அவர்களது சொந்த வீட்டின் கனவு தற்போதைய ஆட்சியில் நனவாகியதனை நெகிழ்ச்சியுடன் பாராட்டுவதை காண முடிகின்றது. உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒரு வளரும் நாடாக பாரதம் இருப்பதால் தன்னை சுற்றியுள்ள உலகின் வேகமான வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள பாரதம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அம்முயற்சியின் வழிபாடே டிஜிட்டல் இந்தியா. ஆம், டிஜிட்டல் இந்தியா என்பது மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் உட்கட்டமைப்புடன் டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றும் நோக்கத்துடன் நமது பிரதம மந்திரியால் செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும். பணமில்லா பரிவர்த்தனை என்பது கிராமங்களிலும் பாமர மக்களிடமும் கடைபிடிக்கப்பட்டு வருவதனை காண முடிகின்றது. அரசின் மானிய தொகைகள் அனைத்தும் பயனாளிகளுக்கு நேரடியாகவே கிடைத்து விடுகிறது. டிஜிட்டல் இந்தியாவின் உன்னத நிலையை கண்டு உலக நாடுகள் அனைத்தும் வியந்து நிற்பதனையும் காண முடிகிறது. 1947 சுதந்திரம் பெற்ற நாம் இன்னும் மிக விரைவில் 20 ஆண்டுகளில் சுதந்திர தின 100 ஆண்டு விழாவினை கொண்டாட இருக்கின்றோம். அவ்வேளையில் நமது தேசம் வளர்ந்த தேசமாக, உன்னத தேசமாக, உலகின் குருவாக வளர்ந்து சிறக்க வேண்டும் என்பது நம் கனவு. நமது கனவினை நனவாக்க தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருகின்றது நமது மத்திய அரசு. மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதோடு தேவைப்படுவோர் அனைவரும் பயனாளிகளாக மாறி தேசத்துக்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் கடமையாக உள்ளது. வளர்ந்த பாரதம், உன்னத பாரதம், ஒரே பாரதம், அதுவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கனவு. மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்ற மக்கள் நலத்திட்டங்கள் ஏராளம். அனைத்தும் பாரத தேசம் வளர்ச்சி பாதையில் பயணிக்க உதவ வேண்டும். பாரத தேசம் வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் போது நம்முடைய கனவு நினைவாகும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.
1: இதுவரை வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்களின் உரை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு PS சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

நேரம் 2:33. மதிய வேளையில் இதயத்தோடு பேசும் இனிய கானங்களின் அணிவகுப்பாக திரை இசை குமரி பண்பலை நூற்றொன்றில் வலம் வர கேட்டு மகிழலாம். பார்வைகளில் பதியமாகி இதயத்தில் இடம் பிடித்து கோர்வையாய் எண்ணங்களில் பவனி வந்து தீர்வுகளற்ற தீர்வாகி நம்மோடு பயணிப்பது காதல். காதலை பாடாத கவிஞர்கள் இல்லை, காதல் பேசாத மொழியும் இல்லை. அன்பு தமிழ் அகவாழ்க்கையை சுட்டியது அதனால்தானே. இன்று திரை இசையில் காதலின் கோர்வையாக கவிஞர்கள் வடித்த திரை காவிய கவிதைகள் உலா வருகின்றன. முதல் பாடல் வெயில் படத்திற்காக கார்த்திக் சின்மயி, நிதிஷ் கோபாலன் ஆகியோர் பாடியது. நா. முத்துக்குமார் வரிகளுக்கு இசை ஜி. வி. பிரகாஷ்குமார்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்து நிமிர்ந்து நில். இந்த படத்திற்காக ஜாவித் அலி, ஷாஷா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். கபிலின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. கவிஞர்கள் தந்த காதல் ஓவியங்கள், அந்த வரிசையில் அஞ்சான் படத்திற்காக இசையோடு குரலும் யுவன் சங்கர் ராஜா, உடன் பாடியவர் சூரஜ் சந்தோஷ். பாடல் கேட்டுருவோமா? பாடல் வரிகள் கபிலன்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: குமரி பண்பலை நூற்றொன்றில் திரை இசையில் காதல் கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனா கண்டேன் இது படம், குரல் வண்ணம் கல்யாணி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர், வைரமுத்து வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

காதலினால் அறிவு உயரும், கவியும் உண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதல் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்றார் மகாகவி பாரதியார். காதல் என்பது ஆக்கப்பூர்வமான சக்தி. படைப்பாளிகள் ஒவ்வொருவரும் கலை காதல் கொண்டவரே. செய்யும் செயலை, கற்கும் கல்வியை, நம் உறவுகளை நாளும் நாளும் இந்த உலகை, இயற்கையை காதல் செய்வீர். ஞானமும் வீரமும் அறிவும் செழித்திட எப்பொழுதும் இனிக்கும் வண்ணம் அன்பு கொள்வோம் அனைத்திலும். கேட்டு மகிழ்ந்தது திரை இசை, வருவது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு 5 சென்டிமீட்டர், சென்னை ஐஸ் ஹவுஸ் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்தூரை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருமனூர், செம்மேடு, வளத்தி, கள்ளக்குடி, திண்டிவனம், ஐயம்பேட்டை, சூலூர், வாலாஜா, அன்னூர், நாவலூர், புதுவேட்டக்குடி, சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தருமபுரி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் முன்னரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் முன்னரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் நாளை மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகளவு வெப்பநிலை சற்று உயர்ந்து குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் அதிகளவு வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி

0: செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 22ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பெயர் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 3:03. வணக்கம் அன்பு நேயர்களே, ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இன்று இடம்பெறுவது பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய பொது அறிவு திறனை வெளிப்படுத்த எங்களோட இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே.
4: கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா உடனே கால் பண்ணுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. 2602-4020-2972 இணைப்பெண்ணாக 0465-2 அலைபேசி எண் 8903-2 5703-1. நேர்கள்லாம் ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க.
3: அதுக்குள்ளே வர தொடங்கிட்டாங்க. நம்ம கேள்வியே கேட்கலையே,
4: அவ்வளவு ஆர்வம்.
3: சரி
4: சரி, முதல் கேள்விக்கு போயிடலாம்.
3: கேட்டுருவோமா? இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரம் எது? அதுதான் முதல் கேள்வி.
4: இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரம் எது அப்படின்னு முதல் கேள்வியை கேட்டிருக்கோம். இணைப்புல நேர்கள் வர்றாங்க, அட்டன் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், முதல் நேரம் வந்திருக்கீங்க. பேர் சொல்லுங்க.
5: வேலூர் மாவட்டம் பத்தடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்களும் நலமா இருக்கீங்க நம்புறோம். கேள்விக்கான விடையே சொல்லிடலாமா?
5: கண்டிப்பா மேம். கேள்வியே என்ன ஆப்ல வரல, சொல்லுங்க.
3: இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரம் எது? அதுதான் இன்னைக்கு கேள்வி, முதல் கேள்வி அதுதான்.
5: இந்தியாவுடைய பெட்ரோலிய தலைநகரமா?
3: இப்படி எல்லாம் கேட்க கூடாது. எப்போதுமே க்ளூவா கேட்டுட்டே இருந்தோம்னா நம்மளாவே யோசிக்கவே மாட்டோம்.
5: நினைக்கிறேன்.
3: இல்லை, வாய்ப்புக்கு நன்றி.

0: முயற்சி எடுத்திருக்கீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்க ஐயா.
1: வணக்கம், வருக.
2: வணக்கம் மேடம்.
1: அப்பா, நாங்க பேசுறதே எங்களுக்கு வேகமா கேக்குது, கொஞ்சம் வால்யூம் குறைச்சுக்கோங்கம்மா. யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்கம்மா? இங்க இருந்து வடசேரியில இருந்து லட்சுமி. நல்ல ஸ்பீடு. சரிமா, வடசேரியில
0: இருந்து லட்சுமி. சரி, நல்ல பேரு சொல்லிட்டாங்க.
1: சரிமா, சொல்லுங்க.
2: குஜராத் மாநிலம், ஜாம்நகர்.
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க நிகழ்ச்சியில. முதல் வெற்றி உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
1: ரொம்ப அழகா பதில்
0: சொன்னாங்கல்ல,
1: நிச்சயமா வேகமாவும் கூட சொல்லிட்டாங்க. சொல்லும் போதே தெரிஞ்சது. சரிப்பா, நம்ம இதுக்கான விளக்கத்தையும் பார்த்துருந்தா, இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது குஜராத் மாநிலம் தான். ஏன்னா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ஜாம்நகர் மற்றும் தஹேஜில் உள்ள பெரிய பெட்ரோலிய கெமிக்கல் வளாகம் இருக்கிறது இந்த குஜராத் மாநிலத்து தான். ஏன்னா இங்கிருந்து நம்ம இது கொண்டு வந்தாலும், கச்சா எண்ணெய் கொண்டு வந்தாலும் அங்கேதான் சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையம் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சிக்கலான ஒற்றை தள சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் அந்த கச்சா இதை வந்து செயலாக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பரூச் மாவட்டம் தஹேஜில் உள்ள ஓப்பல் பெட்ரோகெமிக்கல் வளாகமும் குறிப்பிடத்தக்கது. அப்போது பெட்ரோலியத்தினுடைய வளம் நம்முடைய நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நிச்சயமாக அது குஜராத் மாநிலம் தான் அதுக்கு தலைநகரமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு.
0: சரி, நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறப்பான க்வெஸ்டினும் அதுக்கான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த க்வெஸ்டனுக்கு பேரில் நேர்கள் வந்துட்டே தான் இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த க்வெஸ்டின் நம்ம சொல்லிடலாம். நேர்களை கேட்டுக்கோங்க, இதுதான் அடுத்த கேள்வி. 2026 ஆண்டுக்கான தொடக்க உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து இந்தியா பெற்ற பதக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கறதான் கேள்வி. கேள்வி மீண்டும் சொல்லிடுவோம். 2026 ஆண்டிற்கான தொடக்க உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம வந்து யார் ஜெயிச்சு அப்படிங்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாங்க, இந்தியா தான்
1: அப்படின்னு
0: கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கலாமே அப்படிங்கறத பெற்ற பதக்கங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்கோம். நேர்கள் வருவாங்க, பாப்போம்.
1: நிச்சயமா, யோகா வந்து நம்ம உலகத்திற்கு கொடுத்த நாடு அப்படிங்கிற பெருமை நமக்கு இருக்கு. அந்த போட்டிகள்லயே நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம். எத்தனை பதக்கங்கள் அப்படிங்கறத நம்ம நேர்கள் சொல்லுவாங்க.
0: இப்போ வந்து இந்த மாசம் தான் June 21 இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாட இருக்கும்.
1: வந்துட்டாங்க
0: பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்
0: சார், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
6: 114.
0: நீங்க சொன்ன பதில் முற்றிலும் முற்றிலும் சரியான பதில். சரியான பதில்.
1: நிச்சயமா பெரியவங்களுடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கிறது நமக்கு பெருசுதான். நன்றி. நன்றி
0: நன்றி நன்றி ஐயா.
1: விளக்கம் தந்துடலாமா?
0: நிச்சயமா. 114 பதக்கங்கள் அப்படின்னு அந்த முதல் நேரா வந்து கரெக்டான பதில சொல்லிட்டாங்க. இந்த போட்டியானது June 4 June 8 வரைக்கும் தான் இந்த குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல வந்து நடைபெற்றுச்சு. பதக்கங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு வந்து 102, அடுத்தது சில்வர் 9, அடுத்தது 3 வெண்கலம். இந்தியா 102 தங்கம் உட்பட 114 பதக்கங்களை வென்று பங்கேற்ற 79 நாடுகளில் வந்து முதலிடத்தை பெற்றது. அதுதான் சூப்பரான ஒரு விஷயம். ஜப்பான் வந்து 2 இடத்தை பிடிச்சிருக்காங்க, அர்ஜென்டினா வந்து 3 இடத்தை பிடிச்சிருக்காங்க. வீர் த லயன் இந்த ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ சின்னமாக இருந்துச்சு. சரி, கேள்வியும் பதிலும் மீண்டும் நேர்களுக்காக. 2026 ஆண்டிற்கான, அதாவது இந்த ஆண்டிற்கான தொடக்க உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா பெற்ற பதக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 114 பதக்கங்கள்.
1: சரி, 114 பதக்கத்தை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம நெஞ்ச நிமித்திட்டு சொல்லிட்டோம், முடிச்சிட்டோம். அடுத்தது கேள்விக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
4: எர்லியே தேனிட நிகழ்ச்சியில பொதுவரி பாசுரை கேட்டுட்டே இருக்கீங்க, சூப்பரா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுருக்கோம். அதற்கு பதிலாக ஈடு வீடு கொடுத்து அப்படியே முதல் நேரம் வந்து நாங்களும் இந்த சொல்றோம் இந்த சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன?
3: போயம் 3 அப்படின்னா என்ன திட்டம், அதை தொடங்கி இருப்பது யார்?
4: என்ன திட்டம் அதை தொடங்கி இருப்பது யார் இதுதான் அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதில நேயர்கள் சொல்றதுக்கு ரெடி ஆகட்டும்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா? போயம் 3 அப்படின்னா என்ன திட்டம், அதை தொடங்கி இருப்பது யார், இதுதான் கேள்வி. போயம் அப்படின்னோடனே நீங்கள் பாட்டுன்னு நினச்சிங்க, அது பாட்டு கிடையாது, அது ஒரு திட்டம். அது என்ன திட்டம்,
2: அதாவது ரெண்டு பதில் சொல்லணும் நேரம்,
1: அதை தொடங்கி இருக்கிறது யாரு அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக வச்சுருக்கோம். சரி,
2: அதுக்கு முன்னாடி மொபைல் எண், தொலைபேசி எண் எல்லா நேயர்களுக்கு சொல்லிடலாம். 2602-4020-9072-2 இணைப்பினாக 0465-2 அலைபேசி எண் 8903-5703-9. கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னா உடனே கால் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க, நாங்கள் அப்படி பாராட்டுகள் சொல்றோம்.
1: நிச்சயமா, அவங்களை பாராட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை போட்டு அவங்களுக்கு தைரியம் கொடுத்துடலாம் முதல்ல.
2: நிச்சயமா.

0: பொது அறிவு நேர்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலை நூற்றொன்றோடு நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 3:17 ஆயாச்சு. கேள்விக்கான விடையோட வந்துகிட்டே இருக்காங்க நேயர்கள், பேசலாமா?
1: நிச்சயமா. வணக்கம். வணக்கம்.
0: பொது அறிவு நேரலை வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? அடுத்த நேரில் பார்த்துலாம். வணக்கம்.
0: இணைப்பு குடுக்குறோம், ஆனா பேசாம இருக்கிறாங்களா? அல்லது
1: வணக்கம், வந்துட்டீங்க? பொதுவரி பாசறேன். வாங்க சார்.
2: போயம் 3.
1: தானே
2: PSLV orbital experimental module.
0: ஆஹா, அருமை அருமை.
2: PSLV விக்ரம் ஹாரவை ஸ்டேஷன்ல.
1: அருமையான
0: விடைக்கு மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி.
0: நாங்க அமைதியா இருந்தது அசத்துறதுக்கு தான் அப்படிங்கறதுல. இது எதுக்காக அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் 3, இதுதான் இதனுடைய சுருக்கம் தான் போயம் 3 அப்படிங்கிறது. இதை நமக்கு ISRO ரொம்ப சிறப்பாக செய்து வடிவமைத்து கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா, விண்வெளி குப்பைகளை தடுக்கக்கூடிய வகையில தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஒரு பூஜி சுற்றுப்பாதை குப்பைகள் அணுகுமுறையை கொண்டு வடிவமைக்கப்பட்டது தான் இந்த PSLV. CGS எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள சரியா விண்வெளியில சேர்த்ததோட எந்த குப்பைகளையும் சுற்றுப்பாதையில விடாம திருப்பி வெற்றியும் பெற்றிருக்கு. போயம் 3 ஒரு கெத்து தான் நமக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. நிச்சயமா போயம் 3 அப்படின்னா PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் 3, இதனுடைய சுருக்கம் தான் போயம் 3 அப்படிங்கிறது. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட மிகப்பெரிய வெற்றியும் கூட இது. சரி, அடுத்த கேள்வி சொல்லிட்டு விளம்பர இடைவெளிக்கு போயிடலாமா?
1: நிச்சயமா. அடுத்த கேள்வி இதுதான் நேர்களே. இந்த ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வென்றுள்ள புத்தகம் எது? அதுதான் இன்றைக்கு அடுத்த க்வெஸ்சனா இருக்கு. சரி, விளம்பர இடைவெளி.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
7: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு.

0: பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இரு பாலரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 04651296483 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
2: நேரம் 3:20 இருபது நொடிகள் ஆயாச்சு.
3: தேனி இல்லம் பகுதியில வந்து பொது அறிவி பாசறை நேரில் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். நம்ம கேட்ட கேள்வி இதுதாங்க, 2026 ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் புக் பிரைஸ் வென்றுள்ள புத்தகம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். பதிலோட வர்றாங்க நேயர்கள். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
4: நான் மதுரை மாவட்டம்.
2: நீங்க பேசுறது தெளிவாக இல்லையா ஐயா.
3: சரியான பதில சொல்லிருக்கீங்க. தைவான் டிராவலாக் அப்படிங்கறது சரியான பதில். ஒரு டிராவல் டைம்ல அந்த டிராவலுக்கான புத்தகத்தை சொல்லிருக்கீங்களா, ரொம்ப சூப்பரா அமைந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றது இல்லையா. ரொம்ப சரியான பதில சொல்லிருக்கீங்க, பாராட்டுகள்.
2: மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இப்போ விளக்கம் கொடுத்துடலாமா?
3: நிச்சயமா. 2026 ஆண்டுக்கான, அதாவது இந்த ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் புக் பிரைஸ் வென்றுள்ள புத்தகம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். தைவான் டிராவலாக் அப்படிங்கறதான் சரியான பதில். சீன மொழியில் இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட முதல் புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புத்தகத்தை. 1930 ஆண்டுல ஜப்பான் ஆட்சிக்கு கீழே தைவான் நாட்டுல வந்து, தைவான் நாட்டுல ஒரு ஜப்பானிய எழுத்தாளருக்கும் தைவானிய மொழி பெயர்ப்பாளருக்கும் இடையே நடந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பயணத்தை அடிப்படையான கொண்ட ஒரு நூல் தான். அதை நம்ம சொல்லியிருந்தோம், டிராவல் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களா, டிராவல் டைம்ல இந்த புத்தகத்தை சொன்னீங்களா அப்படின்னு
2: சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் வந்து அதை உடனே நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க.
3: தைவானிய எழுத்தாளர் வந்து யான் சுவாங்கி, அதாவது சீன மொழியில இவர் எழுதினது யான் சுவான்சி. சீன மொழியில எழுதின புத்தகத்தை மொழி பெயர்த்திருக்காங்க லிங்கிங். அதனால ரெண்டு பேருக்குமே இந்த பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தோட பேரு தைவான் டிராவலாக் அப்படிங்கறது. 2025 அதாவது போன வருஷம் வந்து யாரு வாங்கினாங்க அதையும் கூட தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் லேம் அப்படிங்கிற சிறுகதைகளோட தொகுப்பு கொண்ட ஒரு நூலுக்கு தான் இந்த பரிசு கிடைச்சிருக்கு. கன்னட எழுத்தாளர் பானு முஷ்டாக் அப்படிங்கிறவங்க எழுதின ஹார்ட் லேம் இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவர் வந்து தீபா பாஸ்தி. இந்த இதுக்கு தான் கிடைச்சிருக்கு.
2: சரி, ரெண்டு வருஷத்துக்குள்ள விளக்கத்தை கொடுத்துட்டோம். இன்னும் ஒன்னும் சொல்லலாம். இப்போ டிராவலாக்னு வர்றதுனால நம்ம தமிழ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பயண கட்டுரைகள் நம்மளும் படிச்சு ரொம்ப ரசிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்ப இந்த பயணம் போறவங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க எல்லாம் சின்ன சின்ன குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது நிச்சயமா அது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளே படிக்கும்போது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
3: நிச்சயமா போயிடலாம், ஆர்வமா இருப்பாங்க.
2: ரெண்டு கேள்வி ஆனா ஒரே விடை.
3: ஒரே கலர் ரெண்டு மாங்காய்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி.
2: சரி, நீங்க எத்தனை மாங்காய்னு அடிச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க ரெண்டு கேள்வி கேக்குறோம், அதுக்கு ஒரே விடை. சிலிக்கா திருவிழா நடைபெறும் இடம் மற்றும் ஆசிய பறவைகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எது? சிலிக்கா திருவிழா நடைபெறும் இடம் அதுவும் அதேதான், ஆசிய பறவைகளின் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடமும் அதுதான். அது என்ன?
3: சரி, நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். பதில் தெரிந்தால் அழிக்க வேண்டிய நிலைய தொலைபேசிகள் 2602-4020-2972 இணைப்பிடாக 0465-2 அலைபேசி எண் கூட இருக்கு 8903-2570-3 இந்த எண்கள்ல ஏதாவது ஒரு எண்கள்ல தொடர்பு கொண்டு சரியான பதில சொல்லலாம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: வேகமா வந்துட்டே இருக்காங்க.
3: நிச்சயமா நேரில் சந்திச்சிடலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
3: திரும்ப சொல்லுங்க சார், பெயர் சொல்லுங்க.
2: நெட்டாங்கோட்டில
7: மணிகண்டன்
2: சார் பேசுறீங்க.

0: விடைதான். விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வந்து விடையை சரியா சொன்னதுக்கு
1: வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க
1: ஐயா, நன்றிங்க ஐயா.
0: ஒடிசா மாநிலத்தில் மங்கள ஜோதி, அதாவது கோர்த்தா மற்றும் கஞ்சாம் பூரி இந்த மாவட்டங்கள் சேர்ந்து ஆசியாவினுடைய மிகப்பெரிய உபரி நீர் ஏரியா இருக்குது. இந்த இடம்தான் ஆசிய பறவைகளின் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. வங்காள விரிகுடா கடலோர பகுதியில் அமைந்திருக்கிற இந்த பரந்த காயலுக்கு குளிர்காலத்தில் 200 பறவை இனங்களை சார்ந்த 10 லட்சம் பறவைகள் வரைக்கும் வலசை வருதாம். இதற்கென தேசிய அளவில் சிலிக்கா பறவை திருவிழாவை கொண்டாடுறாங்க. இங்கே உள்ள நலபனா தீவும் ஒரு முக்கியமான பறவைகள் சரணாலயம். 64.3 கிலோமீட்டர் நீளத்தில் பறந்து விரிந்து இருக்குது இந்த இடம். சரியா, ஒடிசா மாநிலம் அந்த இதில் தான் ஆசியாவினுடைய பறவைகளின் சொர்க்கம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு 10 லட்சம் பறவைகள் நம்ம கொஞ்சம் பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனால் 10 லட்சம் பறவைகள்னா
1: 200க்கும் மேற்பட்ட வகைகள்னு
0: கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அப்பா எவ்வளவு பெரிய இது இல்லையா, ஆச்சரியம் ஆனால் உண்மை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா ஒரு விளம்பர இடைவேளை போயிடலாமா, அல்லது கேள்வி கேட்டு விளம்பரத்துக்கு?
1: கேள்வி ஒரு எளிமையான கேள்வி தான் வச்சிருக்கோம், அதனால ஒரு விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு வந்து கேள்வி கேட்கலாம்.
0: சரி.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: என்னப்பா கேள்வி கேட்டா நாங்க வந்து விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் தான் சொல்லுவோம்.
4: அதாவது என்ன அப்படின்னா, பொது உரிப்பாசிரியர் நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் அப்படி நடப்பு நிகழ்வுகள் தான் பேசிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கேள்விக்கு பதில் தெரிந்தால் உடனே அழையுங்கள். 8930 5703 9 இது அலைபேசி. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்மா,
3: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: இன்னொரு விஷயம் என்ன, சாலை இளந்திரையனோட அவர்களோட மனைவிதான் இந்த சாலினி இளந்திரையன். அதாவது சாலை, அப்ப இவங்க இயற்பெயர் வந்து கனக சௌந்தரியா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அப்ப அவரோட இயற்பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி வரும்ல, அதையும் சொல்லிடலாம். சாலை இளந்திரையன் அவர்களோட இயற்பெயர் மகாலிங்கம். இவங்க எழுதின நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நாடக இலக்கிய திறனாய்வு நூல், கொண்டல் அப்படி நிறைய இருக்கு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தே நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இரண்டு குரல்கள், தமிழ் கனிகள், தமிழினே தலைமகன், தமிழ் தந்த பெண்கள் இப்படின்னு இந்த நான்கு நூல்கள் வந்து இலக்கிய கற்றையாவே படைச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்புறம் நாடக நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாலினி இளந்திரன் அவர்கள் படுகொழி, எந்திர கலப்பை, புதிய தினங்கள் இப்படி நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான். கனக சௌந்தரி என்ற ஏற்பட கொண்ட எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சாலினி இளந்திரையன் அப்படின்னு பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன, அடுத்த கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லுவேன், நான் தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நேர்களை போட்டி போடுவாங்க இல்ல?
3: அப்படி போட்டுட்டு இருக்கட்டும், நம்ம வந்து கேள்வியை வேணா கேட்டுருவோம், ஆனா பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுக்கணும், ஏன்னா அதுக்கான நேரம் ஆயிடுச்சு. இன்ஜெனியூட்டி என்பது என்ன?

0: சிங்கு
1: உங்க

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7900447 3872.

0: விறுவிறுப்பா வேகமா போயிட்டே இருக்குது நேரம். 3:34 ஆயாச்சு.
1: ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த பாடல் இப்ப கேட்ட பாடல் மாதிரி ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு.

0: கேள்வி மீண்டும்,
1: இன்ஜெனியூட்டி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். எப்படி கொஞ்சம் க்ளூ ஏதாவது கொடுக்கலாம்?
0: நிச்சயமா கொடுத்துடலாம்.
1: ஒரு கிரகத்தை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பியிருக்காங்க, அதை பத்தினதுதான் அவ்வளோ சொல்லியிருக்கோம். பார்ப்போம் நேர்கள் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பொது அறிவு நேர்லை நிகழ்ச்சி இன்னைக்கு
0: சூப்பரா போயிட்டு இருக்கு. சரி, அந்த கேள்வி கூட இன்னொரு கேள்வி கூட கேட்டலாமா?
1: கேட்போம்.
0: சரி, ஒரு கேள்வி ஒரு கேள்வி இருக்கு, இருந்தாலும் இன்னொரு கேள்வி கூட கொஞ்சம் எளிமையான கேள்வியா கேட்டலாம். இந்த வருஷம் யோகா தினத்தோட கருப்பொருள் என்ன, அதாவது சர்வதேச யோகா தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கூட கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தோம், இது ரெண்டாவது க்வெஸ்சன். சரி, நேர்ல வர்றாங்க,
1: வாங்க. வணக்கம், வாங்க பேசலாம். யார் பேசுறீங்க சொல்லுங்க, இணைப்பு கொடுத்தாச்சு.
0: வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? சரி, அடுத்த நேரம் பார்த்துக்கலாம்.
1: அவங்க அமைதியா இருக்கிறது எப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: கிருஷ்ணகுரு சுரேஷ்.
0: ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் சார், எந்த க்வெஸ்சனுக்கு பதிலோட வந்திருக்கீங்க? இரண்டாவது க்வெஸ்சனுக்கு பதில் கிடைச்சிருச்சு. சூப்பரா சரியான பதில சொல்லிருக்கீங்க, பாராட்டுக்கள்.
1: செவ்வாய் ரெண்டையுமே சொல்லி முடிச்சேன்.
0: சரியா சொல்லிட்டீங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று சரியான பதில சொல்லிருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள் சுரேஷ் சாருக்கு, வாழ்த்துக்கள், நன்றி. இன்ஜினியூட்டி என்னன்னு சொல்லிடுவோமா?
0: நிச்சயமா.
1: இன்ஜினியூட்டி அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட நாசாவினுடைய சிறிய ஹெலிகாப்டர் தான். மற்றொரு கிரகத்தில் பறந்த கட்டுப்படுத்தப்பட்ட விமான இயக்கத்தை அடைந்த முதல் வாகனம் அப்படிங்கிற வரலாற்று சாதனையும் படைச்சிருக்குது இந்த இன்ஜினியூட்டி. பூமியினுடைய எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கு செவ்வாயில் பறக்கும் தொழில்நுட்பத்தை நிறுவுவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். திட்டமிட்டதை விட சிறப்பாக 14 மடங்கு அதிகமாக இயங்கியிருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றியும் நாசாவுக்கு கிடைத்திருக்குது. அதாவது 10.5 மைல்கள் தூரத்தை கடந்தும் 78.7 அடி உயரத்தை செவ்வாயில எட்டியும் தன்னுடைய நோக்கத்தை அடைந்திருக்கிறது இந்த இன்ஜினியூட்டி. இன்ஜினியூட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருந்தோம், செவ்வாய் கிரகத்துல ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட நாசாவினுடைய சிறிய ஹெலிகாப்டர் தான் இன்ஜினியூட்டி.
0: கொஞ்சம் அப்படியே சுற்றி வந்தாலும் சூப்பரா எல்லாரும் பதில சொல்லிட்டாங்க இல்லையா? அடுத்த கேள்வியும் சரியான பதில சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷத்தோட சர்வதேச யோகா தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் அப்படின்னு சரியான பதில சொல்லியிருந்தாங்க நேயர். ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கறதான் இந்த மையக்கருத்து. 2015 வருஷத்துல இருந்து நம்ம வந்து சர்வதேச யோகா தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம் இல்லையா? யோகா குறித்த விழிப்புணர்வை உருவாக்குறதோட சமூகத்திற்கு அதை அணுகிறதுக்கான இது நோக்கம் தான் இது. முழுமையான உடல் நலம் அப்புறம் நல்வாழ்வுக்கான உலகளாவிய தினமா வந்து இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. 2026 யோகா தினம் கொண்டாட்ட நிகழ்வு எங்க நடைபெறும் அப்படின்னா கொல்கத்தாவில் நடைபெறும். முதுமையை நோக்கி பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் மக்களோட உடல் நலம், மனநலம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுல வந்து யோகாவோட பங்கை வந்து எடுத்துரைக்கிற வகையில தான் இந்த ஆண்டு கருப்பொருள் அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கலாம் கூட, போன வருஷம் அப்படின்னா என்ன கருப்பொருள் அப்படின்னா யோகா ஃபார் 1 இயர் 1 ஹெல்த் அப்படிங்கிறது போன வருஷத்துக்கான கருப்பொருள். சரி,
1: யோகா அப்படின்னாலே நம்முடைய மனம், நம்முடைய உடல், மூச்சு, இந்த மூணையுமே ஒரு கோட்டில் நிற்க வைக்கிறது தான். அதை நம்ம பயில அதில் கிடைக்கிற ஆனந்தம் நம்மளை வந்து திரும்ப போக விடாது, திரும்ப திரும்ப உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வயதுக்கு வந்தவர்களும் செய்தால் எப்போதும் இருக்கிறது வரைக்கும் நலமோட வாழ்வது, அதுதான் நலமாய் வாழ்வோம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு மிக மிக சிறந்த அடிப்படை யோகா.
0: சூப்பர் சூப்பர்.
1: சரி
0: சரி, ரெண்டு கேள்விகள் கேட்டாச்சு, பதில சொல்லியாச்சு, அதோட விளக்கம் கூட கொடுத்துட்டோம். அடுத்ததாக அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாமா?
1: கேள்வி கேட்டுருவோமா?
0: நிச்சயமா.
1: இது ரொம்ப எளிமையான கேள்விதான்.
0: கேள்வி எளிமைதான், பதில் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம்.
1: செயற்கை உறுப்புகளின் தந்தை யார் அப்படின்னு
0: எளிமையான ஒரு கேள்விதான் கேட்டிருக்கோம். சரி,
1: இன்னொன்னா கூட இந்த கேள்வி கேட்கலாம். அதாவது டயாலிசிஸ் செய்ய பயன்படும் டயாலைசர் கருவியை கண்டுபிடித்தவர் யார்
0: அப்படின்னு,
1: இந்த ரெண்டுக்குமே ஒரே பதில் தான். நம்ம வந்து கேள்வி 2 பதில் 1 அப்படி கொடுத்துருக்கிறோம். திரும்பவும் முயற்சி பண்ணி நேயர்கள் வரட்டும், ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நம்ம நிகழ்ச்சியோட
1: என்ன கேள்வி கேட்டு விடையோட வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம், காணாம போயிட்டாங்க.
0: சரி, கேள்வி மீண்டும் சொல்லிடலாம்.
1: செயற்கை உறுப்புகளின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அல்லது டயாலிசிஸ் செய்ய பயன்படும் டயாலைசர் கருவியை கண்டுபிடித்தவர் யார்?
0: சரி, நேர்கள் வர்றாங்க, பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஆ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: வணக்கம், தேரைக்கால் புதூர் ராஜலட்சுமி.
1: ம்,
0: போட்டுட்டாங்க.
1: சரிப்பா, அதுக்கு விடைய விளக்கமாக கொடுத்துடலாம். செயற்கை உறுப்புகளின் தந்தை அப்படின்னா அழைக்கப்படக்கூடியவர் நெதர்லாந்து விஞ்ஞானி ஜோஹன் கோல்ஃப். ஏன் அப்படின்னா, 1950 அமெரிக்காவிற்கு சென்று மருத்துவம் படித்த இவர் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக உயிரிழக்கிறத தடுக்கிறதுக்காக அந்த டயாலிசிஸ் இயந்திரமான டயாலிசர் கருவியை வடிவமைத்தார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியது டயாலிசிஸ் இல்லையா, அதனால தான் இந்த கேள்வி. 2nd World War சமயம் தொடங்கிய அந்த டயாலிசிஸ் சிகிச்சைக்கு அடித்தளமிட்ட கருவியை 1943 முன்மாதிரியாக தயாரித்தவர் இவர். அதில் பல மாறுதல்களை செய்து 67 பெண்ணிற்கு வெற்றிகரமாக சிகிச்சையும் வழங்கினாராம். 1967 செயற்கை உறுப்புகள் மற்றும் உயிரியல் மருத்துவ நிறுவனத்தின் தலைவராகி கண்கள், காதுகள் மற்றும் மூட்டுகள் உள்ளிட்ட செயற்கை உறுப்பு ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார். உலக பல்கலைக்கழகங்களில் 12 டாக்டர் பட்டம், 120 மேற்பட்ட சர்வதேச விருதுகளையும் பெற்ற ஜோஹன் கோல்ஃப் அவர்கள் 2009 பிப்ரவரி 11 தான் இயற்கையை எழுதியிருந்தார். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் நம்ம வாழ்க்கையை லகுவாக ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தை அவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா. செயற்கை உறுப்புகளின் தந்தை ஜோஹன் கோல்ஃப், நெதர்லாந்து நாட்டு விஞ்ஞானி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவின் குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும். ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை அமது சுரபி. இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெரும் செல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: என்ன அழகான ஒரு பாடல் மெட்டோட முடிஞ்சது இல்ல அந்த ப்ரோமோ. சரிப்பா, இப்போ நம்ம அடுத்த கேள்வியை கேட்டுட்டு ஒரு பாடலுக்கே போயிருவேன். இந்த பாடல் வந்து எனக்கு பாடல் கேட்கணும் போல ஒரு உணர்வை கொடுக்குது.
0: சரி, அடுத்த கேள்வி இதுதான். உலகளாவிய அமைதி குறியீட்டின்படி 2026 வந்து உலகின் மிக அமைதியான நாடாக முதலிடத்தை பிடித்துள்ள நாடு. நம்ம எப்பவுமே யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில ஆனாலும் சரி நாட்டில ஆனாலும் சரி அமைதி நிலவணும் அப்படின்னு தானே யோசிக்கிறோம். அதுக்கு சார்ந்த ஒரு கேள்விதான். உலகளாவிய அமைதி குறியீட்டின்படி 2026 வந்து உலகின் மிக அமைதியான நாடாக முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு
1: கேள்வியை கேட்டிருக்கோம்.
0: கேட்டுக்கலாமா?

0: 3:48 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு பங்கெடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பொது அறிவு நேரலை. கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க இணைப்புல.
1: நிச்சயமா சொல்லிடலாம். உலகளாவிய அமைதி குறியீட்டின்படி 2026 வந்து உலகின் மிக அமைதியான நாடாக முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது நெருப்பும் பனிப்பாறைகளும் நிறைந்த பூமி தான் இது அப்படின்னு ஒரு க்ளூவை கூட சொல்லியிருக்கோம். நம்ம நேரம்
0: சந்திச்சுலாம் சொல்ல வேண்டாம்.
1: வந்துட்டாங்க இல்லையா?
0: வந்துட்டாங்க.
1: வணக்கம். வணக்கம். இப்படி அமைதியா சொல்ற? ஓ, அமைதியான க்வெஸ்சன் இல்லையா, அது அமைதியா பேசுறீங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லிட்டீங்க, சரி. கேவிக்கான பதில் சொல்லிடலாமா இப்போ?
0: ஐஸ்லாண்ட்
1: அப்படிங்கறதா உலகின் மிக அமைதியான நாடாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு இந்த வருஷம். தொடர்ந்து 19 வருஷமா, இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, 19 வருஷமா உலகின் மிக அமைதியான நாடாக முதலிடத்துல புடிச்சிட்டே இருக்கு. சரியா?
0: அதுதான் கிளம்பட்டுமா?
1: எதுக்கு?
0: ஐஸ்லாந்துக்கு தான்.
1: ஓ, அப்படியா? சொந்த பூமியை மறக்க கூடாது இல்லையா? சரி,
0: சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊருக்கு ஈடு எதுவுமே கிடையாது.
1: வேணும் ஒரு ஜஸ்ட் போய் பாத்துட்டு வந்துருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. சரியா? சரி, இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து நியூசிலாந்து, அப்புறம் சுவிட்சர்லாந்து, அப்படி ஸ்லோவேனியா, அப்புறம் அயர்லாந்து அப்படின்னு ஐந்து இடங்களையும் சொல்லிட்டோம். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இந்த உலகோட 163 நாடுகளை அவற்றோட பாதுகாப்பு, உள்நாட்டு, சர்வதேச

0: மோதல், ராணுவமயமாக்கல், இதெல்லாம் வச்சுதான் கணக்கு போடுவாங்க இந்த உலகளாவிய அமைதி குறியீடு பண்றது. இதோட அடிப்படையில் தான் தரவரிசைப்படுத்தப்படுற குறியீடு தான் இது. இந்தியாவில் வந்து 2025 வந்து இந்தியா வந்து இந்த போன வருஷம் வந்து 115 இடத்தை பிடிச்சிருந்துச்சு இந்த தரத்துல, இந்த தர வரிசையில. ஆனா இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தா 127 இடத்துக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறோம். உலகின் மிக குறைந்த அமைதி கொண்ட நாடா வந்து ரஷ்யா வந்து வந்திருக்கு. அந்த விஷயத்தையும்
1: நம்ம குறைந்த அமைதிக்கு போக வேண்டாம், நமக்கு நிறைந்த அமைதி வேண்டும். அதை நோக்கி மனங்கள் எல்லாம் ஒன்றுபடணும். நமக்கு அந்த அமைதி குறியீட்டை தொடுவதற்கான அந்த பெரிய இது சக்தி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், அவ்வளவுதான்.
0: சரி, கேள்வி பதில் மீண்டும். உலகளாவிய அமைதி குறியீட்டின்படி 2026 உலகின் மிக அமைதியான நாடாக முதலிடத்தை பிடித்துள்ளது ஐஸ்லாந்து.
1: சரி, அழகான கேள்வி, அதற்கு ஏற்ற விடை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த கேள்வி கேட்டுருவோமா? உலக அளவுல அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது?
0: பெண் விமானிகள் கொண்ட நாடு எது? இதுதான் கேள்வி. நேரிலே பதில் தெரிந்தால் அழையுங்கள். 2602402902072 7 இது இணைப்பு எண். அலைபேசி 8903257309.
1: நீங்க எப்படி வேகமா அலைபேசி என்ன சொன்னீங்களோ அதே வேகத்துல வந்துட்டாங்க, கேட்டுருவோம்.
0: அதோட ஸ்பீடா வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம், வாங்க.
2: மேடம் வணக்கம், நான் பிரசாந்த் பேசுறேன்.
0: பேசுங்க, பதில சொல்லுங்க.
2: நம்ம இந்தியா நாடு தான் மேடம்.
1: அதுக்கு எதுக்கு இவ்வளவு கீழே இறங்கி போறோம்? நம்ம நாடு தாங்க, இந்தியா தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்.
0: அப்படின்னு சொல்ல வேண்டாமா?
1: சரி,
0: மிக்க சொல்லிட்டாங்க.
1: நன்றி ஐயா, நன்றி,
0: நன்றி.
1: உலகிலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறது நம்முடைய பாரத நாடு தான். உலகத்தில் அதிக பெண் விமானிகளின் சராசரி அளவை விட இந்தியாவில் 2 அதிகமாக பெண் விமானிகள் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகில் உள்ள மொத்த விமானிகளில் பெண் விமானிகளின் 5.4% தான். அதில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பெண் விமானிகள் 12.4%. அந்த 5.4% 12.4% பேர் நம்முடைய இந்திய திருநாட்டின் மங்கையர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் உள்ள 8797 விமானிகளில் 1092 பேர் பெண் விமானிகள். இவர்களில் 385 பேர் கேப்டன்களாகவும் இருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனை தானே. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா?
0: கேட்கலாமே,
1: கேளுங்கள்,
0: கேட்டுருவோம். அடுத்த க்வெஸ்சன் இதுதான் நேர்களே. வர்த்தக முத்திரை பாதுகாப்பை பெற்றுள்ள முதல் இந்திய வழிபாட்டு தலம் எது அப்படிங்கறது அடுத்த க்வெஸ்சன். வர்த்தக முத்திரை பாதுகாப்பை பெற்றுள்ள முதல் இந்திய வழிபாட்டு தலம் எது?
1: வழிபாட்டு தலம் அப்படின்னு நிறைய விடை வருமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். நேரம் 3:53 ஆயிடுச்சு. இணைப்புல வந்து விடைய சொல்ல வராங்களான்னு பாப்போம். இல்லடா, ஒரு பாடல் கொடுத்துடலாமா? திருமலை படத்துல இருந்து பாடல் வருது, கேக்கலாம்.

0: 3:58 ஆயாச்சு. கேள்விக்கார விடைக்கு அப்படியே திரண்டு வந்துட்டே இருக்காங்க.
1: சரி, சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: லட்சுமிமா,
1: பதில் தெரியுமாமா?
0: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன பதில்?
3: ஸ்ரீ ஜெகநாத டெம்பிள்.
1: ஒடிஷாவில் அமைஞ்சிருக்க பூரி, ஸ்ரீ பூரி ஜெகநாத டெம்பிள் தான் கரெக்டா சொல்லிட்டாங்க. எப்படி நமக்கு பதில் கரெக்டா வந்துருச்சு? நீல சக்கரம் சின்னம், அப்புறம் பதி தபனா, அப்புறம் ஆனந்த் பஜாரா, இந்த சொற்களுக்கு தான் வர்த்தக பாதுகாப்பை பெற்றுள்ளது அப்படிங்கறதான் இந்த விஷயம். பதி தபனா அப்படின்னா வீழ்ந்தவர்களின் ரட்சகர் அப்படின்னு பொருள். ஆனந்த பஜாரா அப்படின்னா கோயிலோட உள்ளே உள்ள மகா பிரசாத உணவருந்தும் பகுதிக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் நீல சக்கரம் அப்படிங்கறது கோயிலோட கோபுரத்துல உச்சியில் அமைந்திருக்கிற அந்த 8 ஆரங்களுக்கூட சக்கரத்துக்கு வச்சிருக்காங்க.
0: ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வியோட முடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. உங்களோட இது வரைக்கும்
1: வதனஸ்ரீ பரமேஷ்,
0: ஒய் கிருபா கணேஷ். நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்த, கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய பொது அறிவு நேர்லை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்த இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88th ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேங்கப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: வந்து வந்து செல்லும் கடல் அலை போல எப்போதும் காற்றலைகளில் உங்கள் இல்லம் தேடி வருவது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:03 நிமிடம். இப்போது கேட்போம்
4: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
5: அதாவது வாக்கிங் மட்டும் பண்ணா போதுமே, எதற்காக நம்ம யோகா செய்ய வேண்டும்ன்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. நம்ம பாப்போம், காலையில நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, ஃபாஸ்ட் ரன்னிங் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம யோகா பண்ணுன்ற க்வெஸ்சன் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம வாக்கிங் பண்ணும்போது பேசிக்கிட்டே பண்ணுவோம், இல்ல நம்மள கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே பண்ணுவோம். ஆனா ஒரு மணி நேரம் வாக்கிங் போறதுக்கும் 10 நிமிஷம் யோகா பண்றதுக்கும் ஒரு ஈக்குவல் தான் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய யோகா பண்ணும்போது ஒவ்வொரு ஆசனங்கள் பண்ணும் போதும் மூச்சை சீராக உள்ள எடுப்போம், சீராக வெளியில விடுவோம். அப்போ நம்மளுடைய முழு கவனம் வந்து நம்மளுடைய சுவாசத்துலதான் இருக்கு. இப்படி சுவாசத்துல நம்மளுடைய முழு கவனம் இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்டர்ஸும், அதாவது சில போஸ்டர்ஸ் வந்து கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும், சில போஸ்டர்ஸ் வந்து காலை நல்லா பெண்ட் பண்ணும், கால் நல்லா வளைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு யோகா ஒவ்வொரு பிரத்யேகதை, அதாவது ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கருத்துல கொண்டு நம்ம பண்ணுவோம், சரியா? அதனால நமக்கு வந்து யோகா நடைபயிற்சியை விட யோகா வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நடைபயிற்சி பண்ணும்போது ஹார்ட் மற்றும் லங்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் கேலரிஸ குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பாடி வெயிட்ட வந்து ரெகுலேட் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை வந்து கரெக்ட் பண்ணிவிடும், ரெகுலேட் பண்ணிவிடும். ஆனா யோகா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய உடலையும் மனசையும் சீர்படுத்தி சமப்படுத்தி கவனிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்றோம். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய போஸ்டர்ஸ். இப்ப வந்து சில ஆட்கள் வந்து தரையில உட்கார கஷ்டப்படுவாங்க, ஸ்ட்ரைட்டா உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டினியூஸா தொடர்ச்சியா சில யோகா இருக்கு, புஜங்காசனம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த எல்லாம் பண்ணும்போது நிமிர்ந்து உட்கார அவங்களால முடியும். நிமிர்ந்து உட்காரலாம், அதே மாதிரி நிமிர்ந்து நிக்கலாம். நிமிர்ந்து நின்னா மட்டும்தான், நம்ம தண்டுவடத்தை எவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ரைட்டா அதனுடைய பொசிஷன்ல ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய பாடி வந்து அந்த பொசிஷன் போஸ்டர்ஸ் கரெக்டா இருக்கும். இந்த போஸ்டர் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு நம்மளுடைய யோகா ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகே, அப்போ எந்த டவுட்டுமே நமக்கு வேண்டாம். நடைபயிற்சி நல்லதுதான், ஆனா

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம்

0: யோகா வெரி பெஸ்ட். கண்டினியூஸா யோகா பண்ணும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப அழகா மேம்படும். சுவாசத்தை ஒழுங்குபடுத்துது, அதே மாதிரி நம்மளுடைய கவனத்தையும் அமைதியையும். இதுல முக்கியமா நடைபயிற்சிக்கும் யோகாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் பார்க்கும் போது ரொம்ப கவனம் என்னன்னா, நோய் அப்படின்ற விஷயத்துல வந்து யோகா ரொம்ப உதவிகரமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அவங்க வந்து எந்த ஒரு நோயா இருந்தாலும், ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு இந்த நோய் வந்துருச்சுன்னு ரொம்ப சோர்ந்து ஆழ்ந்து ரொம்ப சங்கடத்திலேயே இருப்பாங்க. அந்த சங்கடத்தையே மாற்றுவதற்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த சங்கடத்தை மட்டுமல்ல, சங்கடத்தை மாற்றுவதற்கும் யோகா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த நோய், அதாவது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், டயபெட்டிக் இல்ல ஹைப்பர் டென்ஷன் அல்ல ஸ்ட்ரெஸ் இல்ல அல்சர், எந்த ஒரு நோயா இருந்தாலும் யோகா ரொம்ப நல்ல ஒரு தீர்வு. அதனுடைய சிவியாரிட்டி பொறுத்து நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா, மெடிசனை ஸ்டாப் பண்ணாமலே நம்ம வந்து யோகா கண்டினியூ பண்ணும்போது அந்த நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் நமக்கு ஈஸியா நம்மளால உணரவே முடியும். மூச்சு பயிற்சியும் சீராக செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும்.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.

இப்போது வானிலை அறிக்கையை கேட்கலாம். மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. வரும் 18 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த நாட்களில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். குமரியில் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:08. நேர்களை இப்போது முதல் திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில முதலாவதாக ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிச்சரன் சாஷா திரிபாதி பாடிய 24 திரைப்பட பாடல்.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: திரையிசையில் அடுத்ததாக வித்யாசாகர் இசையில் கார்த்திக் சேதாமோகன் பாடிய மந்திர புன்னகை திரைப்பட பாடல்.

0: ஜெஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஜெஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

இது உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருமானமும். வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் ஆசிரமம் ஆர் கனக சபாபதி அவர்கள். கேட் பச்சவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சிகளில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெரும் செல்வ விலை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள். கேட்க தவறாதீர்கள். குமரி பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தினாவின் இசையில் நகுல் பாடிய கந்தக்கோட்டை திரைப்பட பாடல் விவேகாவின் வரிகளில்

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரையிசை. உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101 இன்று இரவு 10:50 நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2602-4020-2902 இனிப்பெண்ணக 04652 அலைபேசி எண் 8903-2-57309. இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டீங்கன்னா நம்ம பண்பலையில உடனே கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10:50 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில்
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும், ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை அமுத சுரபி. இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெரும் செல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் VR அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பு.

கேரடல் சங்கமம் குமரியில் நேர்களின் சங்கமம் குமரி எஃப்எம் 101 சங்கீதம் சந்தோஷம் எப்போதும் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:30. இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

காற்றலையில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை இன்று 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம். எழுதியவர் சரவணன் அவர்கள்.

0: மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இன்றும் என்றும் எப்போதும் கேட்க கேட்க திதிப்பு. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:03. இப்போது கேட்போம்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதம்

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மகிளா உத்யம் நிதி திட்டம். பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்கவும் அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்தவும் ரூபாய் 10 லட்சம் வரை சலுகை வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் மகிளா உத்ய நிதி திட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பெண்களுக்கு தனித்துவமான கண்ணோட்டங்கள் மற்றும் புதுமையான யோசனைகளுடன் கூடிய வணிகங்களை உருவாக்குவதற்கான ஆற்றல் இயல்பாகவே இருப்பதால் சுயதொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இருப்பினும் அவர்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது நிதி பற்றாக்குறை. இதை கருத்தில் கொண்டு நாட்டில் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் சுயதொழிலை மேம்படுத்துவதற்காகவும் இந்திய அரசாங்கம் பல்வேறு வகையான தொழில் கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம்தான் மகிளா உத்யம் நிதி திட்டம். பெண் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிப்பது என்பது பாலின சமத்துவத்தை நோக்கிய ஒரு முன்னேற்றம் மட்டுமல்லாமல் உலகளாவிய பொருளாதார செழிப்பை நோக்கிய ஒரு பாய்ச்சலாகவும் பார்க்கப்படுகிறது. இதை அடிப்படையாக கொண்டு இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட கடன் திட்டமே மகிளா உத்யம் நிதி யோஜனா. இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் ரூபாய் 10 லட்சம் வரை சலுகை வட்டி விகிதத்தில் கடன் பெற முடியும். மேலும் இந்த தொகையை பயன்படுத்தி புதிய தொழில் தொடங்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்தவோ செய்யலாம். மகிளா உத்யம் நிதி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் வழங்கப்படுவதால் பெண்கள் வேறு கடன் விருப்பங்களை தேடாமல் அழகு நிலையங்கள், தையல் கடைகள், உணவகங்கள் போன்ற சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை அல்லது தொழில்களை எளிதாகவும் தொடங்கலாம். பெண்கள் சொந்த தொழில்களை தொடங்குவதன் மூலம் சுய தொழில் செய்பவர்களாகவும் நிதி ரீதியாக சுதந்திரமடைந்தவர்களாகவும் மாற உதவுகிறது. மேலும் பெண்கள் தலைமையிலான வணிக செயல்பாடுகள் உள்ளூர் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மற்ற பெண்களின் பொருளாதார நிலைப்பாட்டையும் மேம்படுத்துகிறது. மகிளா உத்யம் நிதி யோஜனாவின் பலன்களை பெற விண்ணப்பதாரர் ஒரு தொழிலை தொடங்க அல்லது விரிவுபடுத்த ஆர்வமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். தொடங்கப்படும் அல்லது விரிவு செய்யப்பட விரும்பும் தொழில் அல்லது நிறுவனம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன வகையின் கீழ் வர வேண்டும். அதேபோல் தொடங்கப்படும் தொழில் அல்லது வணிக நிறுவனமானது சேவை,

வர்த்தகம் மற்றும் உற்பத்தி துறைகளை சேர்ந்தவையாக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த தொழிலில் குறைந்தபட்சம் ₹5 லட்சம் முதலீடு செய்திருக்க வேண்டும். மேலும் வணிகத்தில் முதலீடு செய்யப்படும் நிதியில் குறைந்தபட்சம் 51% விண்ணப்பதாரருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகிளா உத்யம் நிதி திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தோம்.

குமரி முனையிலிருந்து உங்க மனசு வரைக்கும் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:07. தென்றல் மிதமை தொடர் செல்லும் இந்த மாலை வேளையிலே உங்கள் மனம் லயிக்க வருவது முன்னெச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இறைவனின் அருள் இருந்தால் வேறென்ன வேண்டும்? இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கையில் இறையருள் வேண்டிதான் தொடர்கிறது நமது பயணம். கேவி மகாதேவன் இசையில், டி ஆர் மகாலிங்கம் குரலில், கண்ணதாசன் வரிகளில் திருவிளையாடல் திரைப்பட பாடலை கேட்போம். முலச்சரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

மகாதேவன் இசையில் பி சுஷீலா குரலில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்பட பாடலை அடுத்ததாக கேட்போம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்றும் பசுமைய இருக்கும் பாடல்களில் இதுவும் ஒன்று. அன்புக்குரியவரின் நலத்தை பாடலாய் கேட்கும் மங்கையவள்.

0: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: வட்டார வானொலி, நட்பான வானொலி, நம்மோடு எப்போதும் கதை பேசும் வானொலி. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:15. முள்ளச்சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க நேர்களே. காற்றிடம் தேதி சொல்லி அனுப்பி போய் சொல்லுமா மன எண்ணத்தை மங்கையிடம். உயிரோட்டமான பாடல் இது. கே ஜே ஜெயஸ்தாஸ் குரலில் டி ராஜேந்தர் இசையில் உயிருள்ளவரை உஷா. திரைப்பட பாடல் நமது முள்ளச்சிறந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்போம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும், ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில்

சிறு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க நேயர்களே. நேரம் 5:21. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. அழைத்த குரல் கேட்டு பெண் அவளும் தயங்க, விழிக்குள் சுழலும் நிழலாய் நினைவுகள் தொடர, என்றும் அதே ரசனை. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய காதல் ஓவியம் திரைப்பட பாடலை கேட்போம். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. எத்தனை பாடல்களை கேட்டாலும் சரி, நமக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசித்தா எப்படி இருக்கும்? நமக்கு விருப்பமான பாடல், அதுவும் குமரி பண்பலை 101 கேட்டு வலம் வந்து கேட்கிற அந்த ஒரு சந்தோஷம் தனிதான் இல்லையா? இன்று இரவு 10:05 நிலாமுட்டம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்க விருப்ப பாடலுடன் அழையுங்கள். 2602-4020-2907-222 இணைப்பேண்டாக 04652 அலைபேசி எண் 8903-2570-309. நேரம் 5:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குழலோதும் கண்ணன் மாதவன் குரல் கேட்டு பாவை இவள் நடனம் புரிய உள்ளமோ மகிழ்ச்சியில். வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் அமைந்த பாடல் வருஷம் 16 திரைப்படத்திற்காக KJ ஜெயஸ்தாஸ் குரலில் கேட்போம்.

தாம் தீம்த

வீட்டு செல்வங்கள் மழலைகள். ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுற விஷயம் வந்து என்னவா இருக்கும்? நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்கணும், எதிர்காலத்தில் நல்லவங்களாக இருக்கணும், பண்புள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான். திறமைசாலியாக வளர்த்துற கடமை யாரோடது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முழுமையாக முழுக்க முழுக்க பெற்றோரோட கடமை அப்படின்னு தான் சொல்லியாகணும். நிச்சயமாக 6 விளையாதது 60 விளையாது.

கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் குழந்தைங்க சின்ன வயசுல இந்த குழந்தைங்களுக்கு என்ன நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நிச்சயமா அவங்க படிச்சு வளருவாங்க இல்லையா. அந்த பண்புள்ளவங்களும் அந்த பழக்க வழக்கங்கள் நிறைந்தவங்களா தான் நிச்சயமா இருப்பாங்க. குழந்தைகளுக்காக நம்ம குமரி பண்புலை தரும் நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகளோட திறமைகளை வளர்க்கறதுக்கு ஒரு சரியான தளம் அப்படின்னு சொல்லியாகலாம். இந்த நிகழ்ச்சியில வந்து உங்க குழந்தைகளுக்கு கவிதைகள், கதைகள், என்னென்ன சொல்லிக் கொடுக்குமோ, திருக்குறள், பாடல்கள், இந்த மாதிரி திறமையை வளர்க்கறதுக்கு சூப்பரான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க வீட்டு குழந்தைங்களோட திறமைகளை டெய்லி இந்த நிகழ்ச்சி வருது 8:25 நம்ம குமரி பண்பலை நூற்றில் வலம் வருது. உங்க வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கலந்து கொள்ள வச்சுக்கோங்க. குமரப்பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளுக்கு இணைய வேண்டிய அலைபேசி எண், தொலைபேசி எண் இப்போ உங்க ஞாபகத்துக்காக 2602-4902-9072 இணைப்பெண்ணாக 0462 அலைபேசி எண் 8903-2570-3. கடல் சங்கமிக்கும் இடத்தில் இசை சங்கமிக்கும் இடம் இது குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:38 ஆக போகுது. நேர்களை நம்ம முழுச்சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் இது. எதிரில் நிற்கும் உந்தன் மொழி கேட்க உள்ளுக்குள் தவிப்பு, ஏனோ புரியாமல் நீயும் இயற்கையோடு தூது. தேவா இசையில் வாலியின் வரிகளில் மகாநிதி சோபனா, ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக கேட்போமா?

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientiously Super Speciality Hospital.

இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நேரம் 5:44. முளைச்சிடம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. ஆவல் கொள்வது இயல்பு, மனமாலை தோல் தொட காத்திருப்பு, நொடிகளும் மெதுவாய் நகர, எண்ணங்கள் மட்டும் மிக வேகமாய் செல்வது மேனோ. கார்த்திக் ஸ்வேதாமோகன் பாடிய பாடல், வித்யாசாகர் இசையில் யுகா பாரதியின் வரிகளில் பிரிவோம் சந்திப்போம் திரைப்பட பாடல் இப்போது.

மயங்கும் நேரத்தில் மனம் லீக்க கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:49. முழுச்சிற நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் இது. பறவையை பறக்கும் நினைவுகளில் இவர்களும் சேர்ந்து செல்வதும் என்ன விந்தை? அன்பின் வலிமை இதுதானோ? ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மதக்கார்கி வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா சின்மையை பாடிய எங்கேயும் காதல் திரைப்பட பாடலை கேட்போம். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

விக்னேஸ்வரன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் பூமி பாடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது நேரலே இன்றைய முல்லைச்சரம் நிகழ்ச்சி.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி எஃப்எம் 101 இது கேட்க கேட்க கொண்டாட்டம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. நேர்களே, நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள் கேட்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
7: ungal idayathai maaridipilirundu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital.
0: நமது பண்பலையில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள், இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்வோம். 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:20 திரையின், 6:40 திரையிசை, 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன் அவர்கள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு

சிந்தனை, பல பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருமானமும். வேளாண் நேரலை பங்கேற்கிறார் ஆசிரமம் பி கனக சபாபதி அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெரும் செல்வ விளை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை இடம்பெறும். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. 8:30 9:30 திரையிசை. 9:15 செய்தி சுடர். 10:05 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. 11:00 மனசுமயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள். படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் என்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள் இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரையிசை பொதுகறிவு வினாவிடை தேதியும் சேதியும் ஆகியன இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00 9:00 10:00 11:00 பிறப்புகள் 3:00 மாலை 4:00 5:00 மற்றும் இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜுனாஹட் எஸ் குமாரவேல் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 9:02 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்பும். 10:30 திரையிசை. 11:02 ஏக்சூர் தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் செம்பன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். 11:30 குமரி பண்பலையுடன் உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது நேரலை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரல் இசை நிரல். இதுவரை நமது பண்பலையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரலாய் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: செய்கிற தேன்மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நூற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: குமரியின் குரல் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:10:30. இனி சேவை செய்திகள் கேட்கலாம் நேயர்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜூன் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து மே மாத விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் இந்த கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை வரும் 30 வரை நடைபெற உள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேருவதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வரை, பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை.

ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி அல்லது தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகளாக அட்வான்ஸ்டு சிஎன்சி, மிஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாய், பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள் மற்றும் 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமைப்பண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வரை நேரில் அணுகவும் அல்லது 0462-2614-63 என்ற எண்ணிலோ 9499-55806 அல்லது 9499-55805 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெறலாம் என நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளாா்.

0: நீங்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: மாலை பயங்கும் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:15. இப்போது கேட்போம்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம முன்னீர் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முன்னீர் அப்படிங்கறதே நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. 3+ நீர், அதாவது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் அப்படின்னு 3 வகையான நீர்நிலைகள் கலந்து உருவாகிற ஒரு நீர். கடல் தண்ணீர் தான் இல்லையா? சோ முன்னீர் அப்படின்னா கடல் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது.
3: இதுக்கு உதாரணமா தொல்காப்பியத்துல ஒரு வரி இருக்கு, முன்னீர் வழக்கம் மகடு ஊ ஓடில்லை. இந்த வரிக்கான அர்த்தம் என்னன்னா, பெண்களை உடன் அழைத்து கொண்டு கடல் கடந்து பொருள் தேட செல்வது என்பது கூடாது அப்படின்னு அர்த்தம். சோ இங்க முன்னீர் அப்படிங்கறது கடலை குறிக்குது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் கமோஷன், COMMOTION. கமோஷன் அப்படின்னா பெரும் கூச்சல், ரொம்ப சத்தமா இருக்கும்ல, அதை தான் நாம வந்து கமோஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
2: எக்ஸாம்பிளா ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். The children are making a lot of commotion. அதாவது அந்த குழந்தைகள் மிகுந்த கூச்சல் போடுகிறார்கள் அப்படின்னா. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, நாம எல்லாரும் யூஸ் பண்றோம் இல்லையா கூகுள் மேப்ஸ், அதெல்லாம் எப்படி வேலை செய்யும்?

0: அதாவது அதுல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நாம கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி ஒரு லொகேஷன் சர்ச் பண்ணா அது எக்ஸாக்டா அந்த பிளேஸ் அப்படி காட்டுது. அது மட்டும் இல்ல, அந்த பிளேஸ்க்கு நாம போய் சேரதுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கு, எத்தனை நிமிஷத்துல நாம அங்க போகலாம், இது எல்லாத்தையுமே சொல்லுது இல்லையா. இது எப்படி? அதுதான் அந்த ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இத பத்தி இப்போ நாம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம்.
1: நம்ம பூமியை சுத்தி சுமார் 30 அதிகமான சேட்டலைட்ஸ் வந்து 24 மணி நேரமும் 365 நாளும் சுத்திக்கிட்டே இருக்கு. நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற சிக்னல்ஸ் அந்த சேட்டலைட் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மொபைல்ல ஏதாவது ஒரு இடத்தை தேடுறோம், இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத அந்த சேட்டலைட் வந்து சர்ச் பண்ணி அந்த சிக்னல்ஸ் அதனோட டிஸ்டன்ஸ ரொம்ப அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி நமக்கு அனுப்பும். இந்த மாதிரி அக்யூரேட்டா டிஸ்டன்ஸ் சொல்றதுக்காக இந்த சேட்டலைட்ஸ் வந்து அக்யூரேட் அட்டாமிக் கிளாக்க யூஸ் பண்ணுது. சிக்னல் வந்து சேர்ற நேரத்தை வச்சு டிஸ்டன்ஸ் நாம கால்குலேட் பண்ணிரலாம்.
0: சோ இந்த ஜிபிஎஸ்ஸும் இன்டர்நெட்டும் சேர்ந்து நமக்கு ரூட் காட்டுது, டிராபிக் சொல்லுது, ஷார்டஸ்ட் ரூட் எது அப்படின்னு சஜஷன் கொடுக்குது. ஆனாலும் இது ஒரு சில நேரம் சில தவறுகளும் பண்ணி வச்சிருது. நமக்கு தப்பான ஒரு ரூட்டை கூட அது காட்டிருது. அது ஏன் நடக்குது அந்த தவறு அப்படின்னா, நம்ம போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ், டனல்ஸ், இது எல்லாமே அந்த சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா வர விடாம பிளாக் பண்ணிடுறதுனால இந்த தவறுகள் நடக்குது. அதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் கூட ஒரு வகையான காரணம்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த அக்யூரசி குறையிறது, தவறுகள் நடக்கிறது எல்லாமே.
1: இந்த ஜிபிஎஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, கூகுள் மேப்ஸ், டாக்ஸி, பிளைட்ஸ் நேவிகேஷன், ஷிப்ஸ்ல, ஆர்மி ஆபரேஷன்ஸ்ல, எல்லாத்துக்குமே பயன்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தா கூட நம்ம இடம் ஜிபிஎஸ் தெரியும். விண்வெளியில சுத்திட்டு இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாமே கீழே ரோட்ல சுத்திட்டு இருக்கிற நம்மள ரொம்ப அமைதியா கண்காணிச்சுட்டே இருக்கு.
2: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: இனி மெல்லிசை கேட்கலாம். அதற்கு முன்பாக,
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358-737-358.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: நூலை படி என தொடங்கும் தாயன்பன் இசையமைத்த பாடலை இயற்றியவர் பாரதிதாசன், பாடுபவர் உஷா ராஜ்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
4: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
0: கன்னியாகுமரி
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
9: Consciously super speciality hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anithu sigichai muraigal ore idathil
0: ungal idayathai maaridipilirundu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super speciality hospital
10: Friends ITI மத்தியகோடு திக்கணங்கோடு
11: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
10: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
11: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
10: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
11: மற்றும் 0465129648 Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
12: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவம்.
10: அதிநவீன கேட் லேப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
11: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
10: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
11: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
10: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
11: உலகத்தரத்தில் லேப் வசதி,
10: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
11: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை. முட்டம்
10: கால் 7904473872.
13: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக்கா அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும் மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது.

0: உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின் தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTP-யில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும் எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி

0: நாளும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெய் சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:40 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழினி திரை இசை கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியின் முதலாவதாக வைரமுத்துவின் வரிகளில் பாலபாரதியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய அமராவதி திரைப்பட பாடல் முதல் பாடலாக

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: திரை இசையில் அடுத்ததாக ஜெயதோலி மகுதூஸ்ரீ பாடிய பாடல், யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜயின் வரிகளில் சர்வம் திரைப்பட பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
4: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
4: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
3: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
4: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை

0: கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரை இசையில் அடுத்ததாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீ மதுமிதா பாடிய உள்ளம் கேட்குமே திரைப்பட பாடல்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientially Super Speciality Hospital.
2: இனி 3 திரைப்பட பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேரம் 7 மணி. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்போம் இன்னிசை நேரம். அதற்கு முன்பாக
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்றைய இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் மீரா மகாதேவன் பாடிய பாடல்களை கேட்கலாம். முதலாவதாக ஆடுவதும் நீ என தொடங்கும் பாடல்.

0: இந்தியன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணபிரான் என தொடங்கும் பாடல்.

இன்றைய இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மீரா மகாதேவன் பாடிய பாடல்களை கேட்டீர்கள். இனி தொடர்வது நீலகிரி மாவட்ட செய்திகள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கேவர் 1876 June 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர் பவிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண்வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக

0: நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்புக்கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதைத் தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத்துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளைக் கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவிய தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடக மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும், அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சி

0: பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார்.

0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும், லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட்கணக்கில் லக்சம்பர்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட்கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ், பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101, நேரம் 7:26. ஆரம்பமாவது உழவர் உலகம். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கேட்பதற்கு முன்பாக,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் அறிவுரைகள். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும், மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாதைகள் அமைத்து பழவகை மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு மழை நீரை சேமிக்கவும், மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல் உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும், காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும், நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்.

உலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் விவசாயிகளிடம் இருந்து மே மாதம் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம்.

0: கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. பணப்பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும். ஆசிரமம் பி கனகசபாபதி அவர்களுடன் வேளாண் நேரலை அமுது சுரபி. இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெரும் செல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: வேளாண் பெருமக்களே, விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுக்க முற்படுவோம். இல்லையே, வருங்கால நம் சந்தையினருக்கு குறிப்பிட்ட சில பயிர்களை புத்தக வடிவில் சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். எனவே இன்றே விழிப்பாய் செயல்படுவோம். விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுத்திடுவோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பல பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும் பல்வேறு தகவல்களை அரசு பணியிலிருந்து ஓய்வுக்கு பின் வேளாண்மையில் ஈடுபாடு காட்டி வரும் விவசாயி வழி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நெல், வாழை, தென்னை, மா, முருங்கை, பப்பாளி, திராட்சை என பல பயிர்களிலும் ஈடுபாடு காட்டுவதால் ஒன்றின் தோல்வி ஏற்பட்டாலும் கூட பிற பயிர்கள் என்னை செழிப்பாக வைத்துள்ளது என்கிறார். எந்த ஒரு பயிரிலும் நாம் ஈடுபாடு காட்டுகையில் உழைப்பு பெரும்பாலும் நம்மை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். அத்தகைய நிலையில் மட்டுமே விவசாய செழிப்பு என்பது சாத்தியம். இதோ இன்றைய நேரலை வாயிலாக இப்படியான பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் ஆசிரமம் பகுதியைச் சேர்ந்த பி கனகசபாபதி அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கும்?
3: எனக்கு தெரிஞ்சு 15 வயசுல இருந்தே நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அரசாங்கம் வேலை கிடைச்சனால அதுக்கு பிறகு அந்த ரிட்டையர்டு அதாவது ஓய்வு பெற்ற பிறகு மறுபடியும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா வேலை பார்த்தேன்.
1: திரும்பியும் ஒரு ஞாபகப்படுத்தல்
3: ஞாபகப்படுத்தல்
1: அன்றைய நாட்கள் எப்படி இருந்தது? அந்த வயலுக்கு போறது, அப்பா அம்மாக்கு வயல் வேலை செய்யறாங்க அப்படிங்கும் போது அந்த காஃபி கொண்டு போறது,
3: அது ஒரு இனிமையான நாட்கள். ஆமா, அது இப்போது இல்லை. ஆமா,
1: அன்னைக்கு நீங்க என்னென்ன மாதிரியான பணியை பார்த்துக்கிட்டீங்க? அவங்களுக்கு ஒரு உத்தாசம் கொடுக்கற மாதிரி
3: இப்ப நாத்து நடுவாங்க, கூட நிக்கிறது, வரப்பு ஓட்டுவாங்க, கூட நிக்கிறது, இந்த மாதிரி களை பறிப்பாங்க, கூட நிக்கிறது, இந்த மாதிரி அவங்க வந்து வெயில இரு நிக்கும் போது நம்ம உங்க காப்பி கிப்பி கொண்டு போறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாக்குது.
1: அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடம் போறது.
3: பள்ளிக்கூடம் போறது
1: வந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் அன்னைக்கு இருந்திருக்கு.

0: கண்டிப்பா.
1: குடும்பமே அப்ப பாரம்பரியமான வேளாண்மை குடும்பமா?
0: எங்க குடும்பமே தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே வேளாண்மை தான். சின்ன வயசுல இருந்தே நாங்க வேளாண்மை தான் பாத்துட்டு இருக்கோம்.
1: பாப்போம் உங்களுடைய பதில் எப்படி இருக்குன்னு பாப்போம். பாரம்பரியமான விவசாய குடும்பம்ங்கிறீங்க.
0: ஆமா.
1: கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற செழிப்பு இன்னைக்கு இருக்குமா எப்படி?
0: பழைய கால்நடை வளர்ப்பு மாதிரி இல்லை. எனக்கும் அந்த கால்நடைக்கு புல்லு அறுத்து போடணும், அதுக்கு ஒரு அந்த கால்நடைகளை குளிப்பாட்டி இதில் தொழில கட்டணும், மேய்ச்சலுக்கு விடணும்னு ஆசை. ஆனால் இப்போதுக்கு மேய்ச்சலுக்கு இடமே இல்லை.
1: என்ன இடம் இல்லைங்கிறீங்க? உங்கள் பகுதியை சுற்றி வயல்கள் தான் இருக்கு.
0: வயல்கள் இல்லை, வீடு வந்துச்சு. வீடு வந்தனால எங்களுக்கு மேய்ச்சலுக்கு இடம் இல்லாமல் அந்த கால்நடை வளர்ப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு.
1: அன்னைக்கு எப்படி இருந்தது வீட்டில் செழிப்பான பால் அப்படிங்கிற?
0: செழிப்பான பால் ஒரு 10-15 மாடு பால் கறக்கும். நானே பால் கறந்துருக்கேன் மாட்டில், அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த நிலைமை இல்லை, நாங்கள் விலைக்கு தான் வாங்குறோம்.
1: அன்னைக்கு தொழுவங்களை சீர்படுத்துறது அதுல எல்லாம் பெண்களுடைய ஈடுபாடு எப்படி இருந்தது?
0: பெண்கள் வந்து துளுவை வந்து கழுவி மாட்டை கழுவி எல்லாம் பெண்களே எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப எந்த பெண்களும் பாக்குறது இல்ல. அதனால வந்து இப்ப வந்து அந்த குறைஞ்சிச்சு.
1: என்ன காரணம் நினைக்கிறீங்க? இயந்திரங்கள் வந்தது ஒரு காரணம்.
0: அதுவும் ஒரு காரணம் தான். மற்றபடி பழைய உற்சாகங்கள் மனிதனுடைய உழைப்பு இல்ல. ஆமா, உழைப்பு தான் முக்கியம், உழைப்பு இல்ல.
1: வேலையாட்களை பொறுத்தளவு எப்படி இருக்காங்க? உழைப்பு
0: வேலையாட்கள் பொறுத்தவரையில பழைய மாதிரி இல்ல.
1: அன்னைக்கு எப்படி இருந்தது?
0: அன்னைக்கு வந்து காலையில வருவாங்க, சாயந்தரம் வர வேலை பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்ல. ஒரு 2 hour, 3 hour வேலை செய்யறாங்க, சம்பளத்தை வாங்குறாங்க, போறாங்க. அந்த பழைய திருப்தி இல்ல வேலையில.
1: திருப்தி இல்லை அப்படிங்கிறத விட நிலத்தை பாட்டத்துக்கு கொடுத்துட்டு செய்யறதுனால அந்த மாதிரி ஒரு நிலையா எப்படி?
0: நிலத்தை பாட்டத்தை கொடுக்கறதுனால ஒண்ணும் கிடையாது. அந்த நிலம் வந்து நமக்கு ரொம்ப மோசமா போயிடும். உரம் போட மாட்டாங்க. இது நம்ம இயற்கை உரத்தை போடுறோம், போட்டதுனால நல்லா விளைச்சல் தருது.
1: பரவாயில்லையா. அப்ப வேளாண்மை அப்படிங்கறது உங்களை பொறுத்த அளவுல இயற்கை சார்ந்தது?
0: இயற்கை சார்ந்தது கண்டிப்பா.
1: செயற்கை ஏதாவது பயன்படுத்தும்?
0: செயற்கை பயன்படுத்துதுன்னா சில இடங்கள்ல செயற்கை கொஞ்சமா உரம் போடுவது உண்டு, கொஞ்சமா. ஆனா இயற்கையான சாணி உரம் அந்த மாதிரி, தலைச்சத்து அந்த மாதிரி போடுறது, சாம்பல் அந்த மாதிரி.
1: ஆடு கடை வைத்த அனுபவம் இருக்கா?
0: ஆடு கடை வைத்திருக்கோம். ஆனா அவன் வந்து எப்படின்னா ஒரு 15 நாளைக்கு இவ்வளவுன்னு ரேட்டுன்னு சொல்லி கடை வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால பயம் தான் ஆட்டு உரம் கிடைக்குது.
1: இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்ன சாதா பேசக்கூடிய ஒரு நிலையில் என்ன சொன்னீங்கன்னா, நான் ஆட்டு உரம் வந்து வைக்கிறேன், கூட கடலை புண்ணாக்க போடுறேன், அந்த மாதிரி கருத்து பிரதிபலிச்சு.
0: அதாவது ஆட்டு உரம் நான் வெளியில தான் வாங்குறேன், மூட்டமுடையா வாங்குறேன். மூடமுடையா வாங்கி தான் நான் பயிருக்கு வைக்கிறேன்.
1: சரி, அப்படியே வைக்கிறீங்களா அல்லது ஒரு பொடித்தல் தன்மை?
0: பாதி பிடிப்பான், பாதி பிடிக்காம வைப்பேன், ரெண்டு வேலையும் செய்வேன்.
1: என்ன மாதிரியான முறையில் இப்ப தென்னைக்கு வைக்கிறீங்க?
0: தென்னைக்கு வைக்கிறாங்க, பிடிச்சிதான் வைப்பேன். பிடிச்சி வச்சு கூட கடலை புண்ணாக்கு விரவி வைக்கிறது.
1: கூட என்ன போடுறீங்க?
0: கூட கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு.
1: வேப்ப முன்னாக்கு போடுவதன் ரகசியம் என்ன?
0: வேப்ப முன்னாக்கு போட்டா பூச்சிகள், புழுப்பூச்சிகள் செத்துரும். ஆமா, நமக்கு தீமை செய்யும் பூச்சிகள் வந்து செத்துரும். அதனால அது நல்ல உரம், உரத்தை நல்ல ஜீரணிக்கும்.
1: இப்ப நீங்க ஈடுபாடு அப்படிங்கும் போது பணப்பயிர்கள் அப்படிங்கிற ரீதியிலேயே கூட பல பயிர்கள் ஈடுபாடு கட்டுறல. என்னென்ன மாதிரியான பயிர்கள்?
0: அதாவது வாழை, தென்னை, முருங்கை, இந்த மாதிரி நெல்லி, இந்த மாதிரி பயிர்கள் வச்சிருக்கேன்.
1: திராட்சை கூட வச்சிருக்கீங்க?
0: திராட்சை கூட வச்சிருக்கேன். ஆமா, திராட்சை கூட கொடி வளர்த்து வச்சிருக்கேன்.
1: என்ன காரணம் அந்த பயிர்ல அப்படி ஒரு ஈடுபாடு?
0: அதாவது எல்லாரும் இங்க வராதுன்னு நினைச்சாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுவாட்டு வராதுன்னு நினைச்சாங்க. நம்ம செய்து பார்ப்போமேன்னு நான் வந்து தேனி மாவட்டத்திலிருந்து வாங்கி கொண்டு வச்சேன்.
1: தேனி மாவட்டத்தில் இருந்து?
0: ஆமா. அதனால அது என்னென்ன வளர்ந்துச்சு, அதுக்கு வளர விட்டவொடனே அதுக்கு உரங்கள் எல்லாம் என்னென்ன உரம் வைக்கணும்னு அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: சரி,
0: தெரிஞ்ச உடனே அந்த உரத்தை வச்சு நான் கொண்டு வந்து அதை காக்கியும் வச்சுட்டேன்.
1: காய்ச்சிய வச்சீங்களா? இப்ப பணமா
0: என்ன பணமா இருக்கு?
1: பணமா இல்ல, பணமா
0: பணமா கிடைக்குது, கிடைக்குது, கிடைக்குது.
1: உத்தேசமா நீங்க வச்சிருக்கக்கூடிய திராட்சை வெளி எவ்வளவு கிலோ வர அறுவடை பண்றீங்க?
0: ஒரு கிலோன்னா ஒரு 50-100 கிலோ வரைக்கும் தச்சம் வித்து கிடைக்குது. அது பழுக்க பழுக்க நாங்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருப்போம்.
1: ஒரு பயிர் தவிர்த்து பல பயிர்களில் ஈடுபாடு காட்டுறதுக்கு என்ன காரணம்?
0: காரணம் என்னன்னா, நம்ம ஒரு தடவை வாழை போட்டிருந்தோம், அது வந்து அப்படியே நிறைய வாழைகள் இருந்தது, ஒரு காற்றுலயும் அந்த மழையிலயும் சாஞ்சிச்சு. அதனால நம்ம வாழையே நம்பி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் தென்னைக்கு மாறினேன். தென்னையை வச்சுட்டா பிரச்சனை கிடையாது, தென்னைக்கு மாறினேன். இப்ப தென்னை, நெல், இப்படி பல பயிர் இருக்கனால எனக்கு பண புழக்கத்துல இருக்கு.
1: அப்போ பேரிடர் இழப்பு தந்த பாடம் உங்களை பல பயிர்கள் ஈடுபாடே செய்வீர்க?
0: கண்டிப்பா, கண்டிப்பா, அப்படியே தான். ஆமா,
1: மண் பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறாங்களா? எந்த பயிரை வைக்கணும்னாலும் முன்கூட்டியே மண் பரிசோதனை செய்தோம்னா சில உரங்களை தவிர்க்கலாம், பொருளாதார இழப்புல இருந்து விடுபட வாய்ப்புங்கிறாங்க.
0: கண்டிப்பா, அது உண்மைதான். நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு தடவை வந்து நான் என்னுடைய நிலங்கள்ல சில பயிர் வளரல, வளரலன்னா அப்படியே நிக்குது, என்ன உரம் போட்டாலும் நிக்குது. அப்போ இத வந்து நான் வந்து
1: அதுக்குள்ள வல்லுநர்கிட்ட,
0: வேளாண்மை வல்லுநர்கிட்ட கேட்டேன்.
1: அவங்க எங்க திருப்பைசாரம் வேளாண்மை
0: வல்லுநர்கிட்ட கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு மண் பரிசோதனை பண்ணிருங்க அப்படின்னு. அப்படின்னு

0: அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு 6 அடிக்கு கீழே மண்ணை எடுத்து மூணு விதம் மூணு இடத்துல எடுத்து நான் கொண்டு போனேன். அவங்க சொன்னாங்க, பரிந்துரைக்கப்பட்ட அவங்க தலைச்சத்து இல்ல, சாம்பு சத்து இல்ல, இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன உரம் வைக்கணும்னு சொன்னாங்க. அது பிரகாரம் நான் வச்சேன். இப்ப நமக்கு நல்லா
1: சரி, புது புது நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஏதாவது பயிற்சிகள்ல கலந்துகிட்ட அனுபவம் இருக்கா? இப்படி
0: புது புது நுட்பங்களை பயிற்சிகள் வந்து இப்போ வந்து டிராக்டர் இருக்குது, டிராக்டரை வச்சு நான் வந்து உழுகிறேன். அது ஒரு அனுபவம் தான். முன்னால எல்லாம் ஏர் போட்டு உழுதோம், இப்போ வந்து டிராக்டர் தான். நடவுக்கு மிஷின், அறுவடைக்கு
1: மிஷின், நேர விரயம் தவிர்க்கப்படுது.
0: நேர விரயம் தவிர சீக்கிரமா
1: நம்ம மழை வந்துருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே
0: கிடையாது. ஒரு 1 hourல எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு.
1: கேவிகே திருப்பீஸ்வரம் வேளாண்மை அறிவியல் நிலைய தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சி?
0: எனக்கு வந்து ஆல் இந்தியா ரேடியோல இருந்து ஒரு இது நடத்தினாங்க.
1: ஓஹோ, வானொலி நிலையத்தில் ஏற்பாடு செய்து உழவர்தன விழாவில் பங்கெடுத்தீங்க.
0: ஆமா, அதுல வந்து எனக்கு தகவல் கிடைச்சது. நான் போயிருந்தேன் அங்க, நல்ல நுட்பங்களை தொழில்நுட்பங்கள் விவசாய தொழில்நுட்பங்களை நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன உரம் வைக்கணும், எப்படி எப்படி பயிர் செய்யணுங்கிறத அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: அது பண்பலை உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு வேளாண்மையில செழிக்கிறதுக்கு
0: வழிகாட்டியிருக்கு. குமரி பண்பலையினுடைய வழிகாட்டுதல் படி நான் வந்து செய்யறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்.
1: முருங்கை சாகுபடியில அதீத ஈடுபாடுங்கிறீங்கள, அப்படி என்ன காசு கிடைக்கும்?
0: முருங்கை சாகுபடி வருஷத்துக்கு 2 தடவை காய்க்குது. காய்க்குதுன்னா அதை வெட்டி வெட்டி விடணும்.
1: கீரை எடுத்தா காய்ப்பு குறையுங்கிறாங்க.
0: அல்ல, வெட்டி விடணும். அதாவது இந்த கிளைகளை வெட்டி விடணும். கீரைகள் வெட்டி விட்டா புது புது கீரைகள் வளரும், முருங்கை பூக்கும், நமக்கு முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும்.
1: அப்ப முறித்து விடணும் அப்படின்னு சொல்றது எது?
0: இல்ல, அதாவது கருவேப்பிலையே முறிச்சு விடணும்.
1: ஓஹோ,
0: முருங்கையே வெட்டி விடணும்.
1: ஏப்பா, சரி சரி. விட்டு போன நெல்பயிர் சாகுபடிய மீண்டும் கையில எடுத்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்?
0: அது காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு ஏற்கனவே ஒரு வயல் வயல் இருந்தது, அதெல்லாம் போயிடுச்சு. இந்த ரோடுக்கும் அதுக்கும் போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ரிட்டையர் ஆகி சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது உழைக்கணும்னு உள்ள எண்ணத்துல நான் அந்த வயலை வாங்கினேன். வாங்கி இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நேரடி பார்வை,
0: நேரடி பார்வையில
1: நேரடி உழைப்பு,
0: நேரடி உழைப்பு.
1: என்னென்ன வேலை செய்திருவீங்க?
0: நான் எல்லா வேலையும் செய்வேன்.
1: சொல்லுங்க பாப்போம்.
0: உரம் போடுவேன், விட்டு போன நாத்துக்களை நடுவேன்.
1: சில தென்பட்டா எடுத்துருவீங்க?
0: களை தென்பட்டா எடுப்பேன். வர ஆள் வரல, நானே உரம் போடுவேன், நானே களை வெள்ளியார போடுவேன். அப்படி
1: மதிப்பு கூட்டல் உண்டா ஏதாவது பயிர்கள்?
0: மதிப்பு கூட்டல் பயிர்கள் இல்ல. இப்ப எனக்கு தென்னையில இருந்து தேங்காய் கிடைக்குது இல்லையா, அதை மதிப்பு
1: கூட்டுவேன்.
0: அதை வந்து காய வச்சு அந்த கொப்பரை எடுத்து ஆட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு கத்து வீடு எல்லாத்துக்கும் கொடுக்கறது உண்டு.
1: இது சமீப நாட்கள் நடைமுறையா?
0: இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
1: உருக்கெண்ணெய் எடுத்தல் உண்டா?
0: உருக்கெண்ணெய் எடுத்தது நாங்க இந்த பக்கத்துல அவ்வளவு எடுத்தது கிடையாது. நாங்க நேரடியா.
1: நுட்பம் தெரியுமா?
0: நுட்பம் வந்து நான் தெரிஞ்சிருக்கேன்.
1: சொல்லுங்க பாப்போம்.
0: ஒண்ணு இல்ல, அந்த பாலை எடுத்து அந்த பாலையே எடுத்து நல்லா வந்து வத்த வைப்பாங்க. அதை வத்த வச்சு வத்த வச்சு அதுல மனம் பயங்கரமா ஏறும். ஆனா லிட்டருக்கு ரேட்டு கூடுதல், ஆனா ஒரிஜினல்.
1: பயிர் செய்யக்கூடிய விவசாயின் உழைப்பை பொறுத்து தான் லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. உங்க உழைப்பை பொறுத்த அளவுல அதீத ஈடுபாடுங்கிறீங்க. அப்ப வேலையாட்களை தவிர்க்கிறீங்களா?
0: வேலையாட்கள் கிடைக்கிறதே கிடையாது. நான் தவிர்க்கிற மட்டும் இல்ல, வேலையாட்கள் கிடைக்காது, நம்ம உழைப்பு இருக்கும் அதுல முக்கியமா.
1: இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, வேலையாட்களோடு நம்ம நின்னாதான் வேலை நடக்கும்ங்கிறீங்களா?
0: அதாவது கண்டிப்பா. எப்படின்னா, காலையில நம்ம வேலைக்கு போனா அவங்க வந்துருவாங்க இல்லையா, நம்ம கூட நின்னா வேலை நடக்கும். நம்ம வந்துட்டோம்னா வேலை நடக்காது, அவங்களுக்கு கரையேறிடுவாங்க.
1: வாழை சாகுபடியில வித்தியாசமான அணுகுமுறையில குறிப்பிட்ட ரகங்கள்ல ஈடுபாடுன்னு கேள்விப்பட்டமே.
0: அதாவது
1: உங்க மண்ணுல வரக்கூடிய வாழை செழிப்பா வருது? அப்படி
0: செழிப்பா வருதுன்னா சிங்க வாழை வருது.
1: அப்படியா?
0: ஆமா, மட்டி வருது.
1: ரெண்டும் அற்புதமான வாழை.
0: ரெண்டுமே போட்டிருக்கிறேன், ரெண்டுமே வருது. நாங்க அதை பரம்பரையாட்டே வெட்டிட்டு இருக்கிறோம். தலையா எல்லாம் மட்டியில
1: இல்ல, மட்டி உங்க பகுதியில சிறப்பா வருது.
0: சிறப்பா வருது.
1: எத்தனை படல வர அடக்குது?
0: ஒரு 8-10 சீப் வரும்.
1: இப்ப வயது என்ன உங்களுக்கு?
0: எனக்கு வயது 71
1: அப்படிங்கும் போது ஆச்சரியமா எல்லாம் இருக்குது. இதே கேள்வியை யாராவது கேட்டிருக்காங்களா?
0: கேட்டிருக்காங்க. ஏன்னா உனக்கு 71 நீ சும்மா சொல்றா, உனக்கு அந்த அளவுக்கு இருக்காது, இளமையா தானே இருக்கிற அப்படின்னு. அதுக்கு நான் பதில் சொன்னேன், டெய்லி வயலுக்கு போய் தோட்டத்து போய் உழைச்சா அந்த வயசு குறையும்.
1: வயசு குறையுங்கிறீங்களா? வயசே தெரியாது.
0: வயசே தெரியாது.
1: அதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து உற்சாகமா இருக்கலாம். வயலுக்கு டெய்லி போய் நம்ம வந்தா நமக்கு உடம்பு நல்லா இருக்கும்.
1: அதிகாலை விழிப்பு எத்தனை மணிக்கு?
0: காலையில 5 மணிக்கு. 5 மணிக்கு இருந்துச்சு, ஒரு காபியை குடிச்சிட்டு பேப்பரை படிச்சுட்டு அப்புறம் நான் வந்து மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிருவேன். வயலுக்கு போய் தோப்புக்கு போயிட்டு வரும்போது 10:30.
1: சரி, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்தா அதை தவிர்க்கிறதுக்காக என்ன மாதிரி கவனமா செயல்படுது?
0: மேக்சிமம் நம்ம இதுல வந்து நோய் தாக்குதல் வர்றதில்ல.
1: எப்படி வராது?
0: வராது. காரணம், டெய்லி வயலுக்கு போய் பாக்குறதுனால என்னென்ன சின்ன சின்ன

0: நோய்கள் இருந்தாலும் அது நம்ம வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த இதை பண்றது இயற்கையாட்டு.
1: ஒரே பயிர் ஒரு 40 செடிகள் நிக்கிது அப்படின்னு சொன்னா ஒரு செடியில பாதிப்பு வந்த உடனே விழிப்பாயிருவேன்
0: விழிப்பாயிருவேன். ஆமா, அதுக்கு அடுத்த செடிக்கு வராம பாத்துக்குவேன்
1: பாத்துக்குவேன். அரசு பணிக்கு பின்னால வேளாண்மை தொழில கையில எடுத்திருக்கீங்களா? அந்த தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தை பாக்குறீங்க?
0: அதாவது அந்த மாதிரி தொழில் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம பணி செய்தோம், இது வந்து நம்ம சொந்தமாட்டு பணி செய்யறோம். இதனுடைய உழைப்பு வந்து அதிகம், ஆனா உழைப்புக்கேத்த ஊதியமும் இதுல கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப நானும் என் மனைவியும் தோப்புக்கு போவோம், மகிழ்ச்சியா தென்னை காய்ச்சிருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மகிழ்ச்சியா வருவோம். அதே போல வயலுக்கு போவோம், பார்த்துட்டு வருவோம். இது மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை.
1: இந்த இடத்துல 60 வயதை தாண்டிய நாம தான் அரசு வேலை பார்த்து கை நிறைய பென்ஷன் வாங்க போறோமே அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஓய்வெடுத்தல் அப்படிங்கிற தன்மையிலிருந்து நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படணும்னா விவசாய தொழிலை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி என்ன கருத்தை பிரதிபலிக்கிறீங்க?
0: அதாவது 60 வயதுக்கு வரைக்கும் ஓய்வெடுத்து வீட்டுல இருக்க கூடாது, ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும். அதுல விவசாயம் செய்தா நமக்கு நல்லது. காரணம் என்னன்னா,
1: தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னா வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண்மை துறை,
0: தோட்டத்துறை,
1: வேளாண் பொறியியல் துறையை போய் அணுகலாம்.
0: அணுகலாம், ஏதாவது ஒரு வேலை நமக்கு கிடைக்கும். அந்த வேலையை நம்ம வந்து விவசாயத்தை நம்பி நம்ம செய்யணும்னா என்னைக்குனாலும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும், நமக்கு உற்சாகமும் இருக்கும், நல்லது.
1: மாவு பொறுத்தளவுல என்னென்ன ரக ஈடுபாடு?
0: மாவு பொறுத்தளவுல நான் வந்து பங்கனப்பள்ளி கிராஸ் அண்ட் அல்போன்சா கிராஸ்
1: இருக்குது,
0: சாதாரணவும் இருக்குது. ஆனா இந்த ரெண்டும் நமக்கு வருஷத்துக்கு 2 தடவை நமக்கு பலன் கொடுக்குது. ஒண்ணு காய் பருவம், ஒன்னு பழம் பருவம்.
1: அது எப்படி? ஒண்ணு காய் பெறுவோம்,
0: இந்த ஆணி ஆடி ஆவணியில பூக்கும், அது வந்து காய் பெறுவோம்.
1: நம்ம மாவட்டத்துக்கு ஏற்ப
0: ரெண்டு போக. ஆமா, ரெண்டு போக. மார்கழி கடைசியில டிசம்பர், அதாவது கடைசியில ஜனவரி மாசம் பூக்கும், அது பழத்துக்கு. ஏப்ரல் மார்ச் கடைசி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துடும்
1: பழம்.
0: பழம் வந்துடும் ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்கும் போகும்.
1: கண்டு தேர்வு எங்க இருந்து பண்ணீங்க?
0: கண்டு தேர்வு வந்து நான் இங்க இருந்து கொண்டு வரல, நம்ம ஊர்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து இல்ல, நான் வந்து ஆந்திரால இருந்து கொண்டு வந்தேன்.
1: வித்தியாசமா சொல்றீங்க.
0: ஆமா, எனக்கு அங்க தெரிஞ்ச ஆட்கள் இருந்தது, அது மூலம் மட்டும் நான் கொண்டு வந்து.
1: ஆனா அந்த பகுதியில பார்த்த அளவுக்கு உங்க பகுதியில செழிப்பா வருதா? எப்படி?
0: கண்டிப்பா செழிப்பா வருது, அதை விடவும் நல்லா வருது. இதே பழத்தை எடுத்தாங்க, கொண்டு கொடுத்தாங்க, எங்க பழத்தை விட இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
1: ரொம்ப திருப்தியா இருக்கீங்க?
0: ரொம்ப திருப்தியா இருக்கு.
1: எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க?
0: எதிர்கால திட்டம், இந்த விவசாயத்தை நம்ம மேம்பாடு பண்ணணும், இன்னும் நல்லா உழைக்கணும்.
1: உங்க அலைபேசி எண் ஒண்ணு சொல்லாமா?
0: 9 4 4 7 6 3 1 3 5
1: 9 4 4 7 6 3 1 3 5 ஓய்வுக்கு பின்னால எப்படி சுறுசுறுப்பா இயங்குறது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடியவங்க உங்களை அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா பதில் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பா அவங்களுக்கு வேண்டிய என்ன உதவி இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன்.
1: கூட ஒரு தடவை அலைபேசி என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9 4 4 4 7 6 3 1 3 5 இதுவரை பல பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருவாயும் குறித்து பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னதோடு அரசு பணி ஓய்வுக்கு பின் மீண்டும் ஒரு தொடக்கம் உள்ளது, அது வேளாண்மை சார்ந்தது என வேளாண் பக்கம் திரும்புற மாதிரி கருத்துக்களை அள்ளி வீசிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: தங்களுக்கும் குமரி பண்பலை 101 மனமார்ந்த நன்றி.

0: இதுவரை பல பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருமானமும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ஆசிரமம் பி கனக சபாபதி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. இந்நேரலை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி உதயபானு. இனி கேட்போம்.
1: இனி கேட் பஜாவோ அபியான். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரம்.

0: இருந்தாலும் சரி, செயற்கை உரமா இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார்?
1: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: சார், சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு, அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி இருக்குது.
1: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
0: இப்ப கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பூ சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
1: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாக குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும் ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
2: அமுத சுரபி. இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
0: படிச்சு படிச்சு சொன்னம்மா, என்னையும் நினைய விட்டுலாம் நாடகம் பார்த்துட்டு இருக்க. பிள்ளைக்கு விண்ணப்ப படிவம் பள்ளிக்கூடத்துல வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீ போய் வாங்கணும்.

0: எனக்கு 1008 வேலை இருக்க இடத்துல இப்படி வந்து என்ன மலையில நினைய விட்டுட்டிய? தம்பி வீடு வந்த மாதிரி இருக்கு, வா தம்பி இருக்கானா பாப்போம். தவோல வாங்கி தலைய வாய் தொடப்போம். பரப்புரையில இருமுனா காச குறைச்சிருவாம்மா. வா வா, இவன் ஒருத்தன் கதவையும் திறக்க மாட்டான். ஏ தம்பி, சத்தம் போடுவேனா? ஓஹோ, ஏன் தம்பி? கூட கொஞ்சம் சத்தம் போடுவேன். ஏ தம்பி,
1: இது யாரும்மா? கதவு சில்லி சில்லியா போற மாதிரி சத்தம் போடுறா. பிடி என்ன போய் பாரு. என்னது, மழை நேரத்துக்கு நீரு போய் பாரு. நீ பிற கதவு துறக்காதா? யாருன்னு போய் பாக்க. யாருன்னா இந்த மலையில மதனியம் போட்டு நினைச்சிருக்கீங்க.
0: என்னப்பா பேசுற? ஏன் அவனாலதான்ப்பா நான் இந்த நினைவு நினைச்சிருக்கேன். பிள்ளைக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கணுமா? இப்ப பெற்றோர் கையப்பன்னுதான் கேட்டிருக்கு. அவளே கையெழுத்த போட்டிருக்கலாம். பள்ளிக்கூடத்துல போய் ஒரு கொடையை கொண்டு வந்திருக்கலாம். மழை வரப்போகுது, வானிலை ஆய்வு மையம் கூட சொல்லிருக்காங்க அப்படின்னு தகவலை சொன்னதுக்கு பிறகும் மழையெல்லாம் சொன்ன பிரகாரம் தான் வருதா? வாங்கோன்னு கூட்டிட்டு வந்துட்டா. எனக்கு தெரியும் வானிலை ஆய்வு மையம் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி. ஏ ஒரு டவலை கூடப்பா.
1: அத மறந்துட்டேன். ஏய், அந்த பீரோக்குள்ள ஒரு புது டவல் இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. அப்படியே டவலை எடுத்து தந்த கையோட சூடா காட்டமா சுக்காபிய போடு.
0: பாரம்மா, வீட்டுக்கு வந்தா ஒரு ஆட்களை எப்படி நடத்தணும்னு என் தம்பிட்ட இருந்தா படிக்க வேண்டியிருக்கு. அண்ணனுடைய குரல் எந்த விதத்திலும் பழுதாயிடக்கூடாதுங்கிறதுல அவளை விட அக்கறை எடுக்கியப்பா.
2: என்னப்பா பாரு, எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது. இந்த மாதிரி நேரத்திலயும் கூட களத்து மெட்டில காயப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிற, இது தேவையா உனக்கு? நமக்காக மத்திய அரசு வந்து எவ்வளவோ திட்டங்களை செயல்படுத்துது.
3: என்னென்ன திட்டம்? மூடும் தலைப்பு இல்லாம சொல்றீங்க.
2: உங்களமாய் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மாவட்டத்தையே எடுத்துக்கியா, கொள்முதல் நிலையங்கள் அப்படிங்கிற அடிப்படையில அருமையான கட்டட அமைப்புகளை வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இந்திய அளவுல பல்வேறு விதமான வேளாண் சார்ந்த நிதி அப்படிங்கிற அடிப்படையில உள்கட்டமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட தம்பிக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மாவட்டத்தில் உள்ள சில நடவடிக்கைகளை சொல்றேன். ஊரம்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கீரிப்பாறைக்கு அந்த பக்கம். அந்த இடத்திலயும் கூட வாசனை திரவிய பயிர்கள் இருக்கு பாரு, அதை கூட சேமிக்கக்கூடிய அளவுல அருமையான திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இதெல்லாம் தெரியுமா?
3: இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்?
2: இந்த விஷயங்கள் அப்படிங்கறது அண்ணன் வந்து மத்திய அரசு திட்டங்களை வந்து பரப்புரை அப்படிங்கிற ரீதியில கையாளுறதுனால எல்லா தகவலையும் கிரகிச்சு ஒன்னமா இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த விவசாயிட்ட சொல்லும் போது அது பலருக்கும் போகுமே அப்படிங்கிற எண்ணத்துல. இப்ப பாரு, இனி நீ வந்து இந்த நெல்ல வந்து காய போட வேண்டிய அவசியம் இல்ல தம்பி. எதுலயுமே ஒரு முயற்சி வேணும், பயிற்சி வேணும், விழிப்பு வேணும்.
3: எங்கன்னே நேரம், காலையில மண்வெட்டி எடுத்துட்டு போனா ராத்திரி இருட்ட இருட்டதான் வீட்டுக்கு வர்றது.
2: ஏ உழைப்ப கொடுக்க, உழைப்ப முறையா கொடுக்கலையாப்பா. ஒரு பயிற்சி எடுத்த அப்படின்னு சொன்னா அந்த வேலை செய்யலையும் கூட ஒரு நுணுக்கம் இருக்கும். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில அரசாங்கத்தில இருந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நபார்டு வாயிலா கூட பயிற்சி கொடுக்கறாங்களே.
3: என்னென்ன சொல்றீங்க? என் மனைவி சொல்லுவா, அந்த காலத்துல உங்க தாத்தா அப்பா காலங்கள்ல பின்பற்றின முறைகளை அப்படியே பின்பற்றுங்க, அவங்க தான் அழகா சொல்லி தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லுவா.
2: நீ இன்னும் கிணத்து தவளையா தான் இருக்க அப்படிங்கறது உன்னுடைய மனைவி சொன்ன ஆலோசனையில இருந்து புரியுதப்பா. நெல்லா இருந்தாலும் கூட 6 மாதம் இருப்பு வச்சு நல்ல விலைக்கு விட்டு காசாக்கக்கூடிய தன்மையில மத்திய அரசாங்கம் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளவு அருமையான திட்டங்களை செயல்படுத்தி உங்களமாய் விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம தாத்தா சொல்லி தந்த அப்ப மாடு வச்சுதான் உழுகியா?
3: ஆமனே.
2: என்னப்பா இது, ஓம் பொறவுல கூட அறுவடை இயந்திரத்தை கொண்டு வந்து நெல்லு கூட வீட்டுக்கு வராம அந்த இடத்திலேயே காசு எண்ணக்கூடிய தன்மையை நீ பாக்குறியா பாக்கலையா?
3: அதெல்லாம் நான் பாக்கதானே செய்யறேன். மனைவி ஒத்துக்கிடணும் இல்லையா?
2: நீ இப்ப ஒண்ணு பண்ணு, ஒரு அருமையான பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சியில ஒரு தனியார் நிறுவனம் தான் பயிற்சி கொடுக்கறாங்க. வேளாண் உள்கட்டமைப்பு நிதி என்ன காரணத்தினால கொண்டு வந்திருக்காங்க, அந்த நிதியை வந்து எந்தெந்த விதத்தில எல்லாம் விவசாயிகளுக்கு உபயோகப்படுத மாதிரி செயல் திட்டங்கள் செயல்படுத்துறாங்க, அதை செயல்படுத்துறதுனால விவசாயிகள் வாழ்வுல பிற மாநிலங்கள்ல என்ன ஒரு செழிப்பு ஏற்பட்டிருக்கு, தமிழகத்திலயும் கூட பிற பகுதிகளில் விவசாயிகள் என்ன அளவுல அதை பயன்படுத்தி வெற்றி வாக சூடிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பயிற்சி.
3: ஏனே அருமையா சொல்றீங்களே. வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கறது எங்கள மாதிரிப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் அப்படிங்கிறீங்க.
2: ஆமாப்பா ஆமாப்பா, இப்ப புரியுதாப்பா.
4: அமுத சுரபியில் இதுவரை வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
5: உரையாடலில் பங்கேற்றவர்கள் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.
6: நொடிகளில் சில நுட்பங்கள்.
7: இதில் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெருசெல்வ விளை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள்.
8: குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது கன்று வளர்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதாவது கன்று பிறந்த முதல் மாதத்திலிருந்தே நம்ம வந்து குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். கன்றுகளாக இருக்கும்போது

முதல் 3 மாதத்தில் மாதம் ஒரு முறையும், முதல் 6 மாதம் வரைக்கும் 3 மாதத்திற்கு ஒரு முறையும், அதுலேருந்து பெரிய பசுமாடுகளுக்கு வருடம் ஒரு முறையும் நம்ம வந்து இந்த குடற்புழு நீக்கம் மருந்து கொடுக்க வேண்டும். இது சரியாக கொடுக்காவிட்டா நமக்கு வந்து தட்டைப்புழு, நாடாப்புழு, உருண்டைப்புழு அப்படின்னு பல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தலாம். உடம்பு தேராது, உற்பத்தியும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்காது.

நேர்களை, நாளைக்கு ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் இருக்கிற பட்சத்தில் நாளை மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி வந்து ஒலிபரப்பாகும். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, அரளிப்பு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆரல்வாய் மொழி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். கேட் பச்சவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு வாழ்வாதார உத்தரவாத திட்டம் உரையாடல் இடம்பெறும். நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகில் மெது வாடல் நோய் குறித்து தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், நாளை உழவர் உலகம் நிகழ்ச்சி நாளை மாலை 5:30 இடம்பெறும். இன்னும் சில நிறுவன செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தித்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி

0: துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்ஃபியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

இரவு பொழுதில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:06. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சிக்காக எல்லாரும் ஆர்வமாக காத்திருப்பீங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச வைக்கணும். அவங்களோட திறமையை அப்படி பேச வைக்கும்போது கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்கூலாகட்டும் ஏதாவது பொது நிகழ்ச்சி ஆகட்டும் எதிரோ நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட நம்ம வீட்டு குழந்தை வந்து ஒரு சின்ன ஒரு பாடல் பார்க்குது இல்லை பேசுறது வச்சு ரசிப்பாங்க இல்லையா? எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் போதும் பெற்றோருக்கு அப்படி மட்டெல்லாம் மகிழ்ச்சி வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தான் அங்கே ஒரு சூப்பரான நிகழ்ச்சி போயிட்டுருக்கு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களை பேச வைங்க எவ்வளோதான் சொல்கிறது, அதாவது திறமைகள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கதை சொல்கிற திறமை இருக்கும், இல்லை ஒரு திருக்குறள் சொல்கிற திறமை இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று அவங்க பேசுகிற திறமையை வந்து பேசுகிற திறமை ஏதோ எத்தனை பாடல் பாடுற திறமை இருக்கும். அந்த மாதிரி திறமைகளை வந்து மெருகூட்டுற நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சி. நம்ம குமரி எஃப்எம் 101 டெய்லி வருது 8:05. நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா அழைங்க 2602-240-290-772 இணைப்பினாக 04652 அலைபேசியில் 8903-2570-309. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம். வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. இணைப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால இணைப்பு கிடைச்சது அப்படின்னா நிச்சயமா பேச வைங்க. தயக்கம் அப்படிங்கிறது கொஞ்சமே வேண்டாம். பெற்றோர்கள் வந்து அது குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கணும் அப்படிதானே, அதாவது பேசு அப்படின்னு பெற்றோரோட ஒரு அந்த நம்பிக்கை ஊட்டும் வரிகள் தான் குழந்தைகளுக்கு வந்து கூச்சப்படாமல் தயக்கம் இல்லாமல் பேசுவாங்க.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நம்ம நிகழ்ச்சிக்கு பறந்து வர்ற ஃபர்ஸ்ட் பட்டாம்பூச்சி யார் பார்க்கலாமா? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமே. நிச்சயமாங்க, வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்போட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து எப்போதுமே தவற விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: வணக்கம் வணக்கம். நேரலி, இது உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 11:02 ஏக்சூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் செம்மன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது அப்படிங்கிற தலைப்பில் தான் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும். உங்களை அதாவது ஒரு நாள் பொழுது புலருது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக எப்படி உற்சாகமாக இருக்கீங்க, அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒரு அந்த தொய்வு ஏற்படாமல் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. நாளைக்கு பகல் 11:30 குமரி பண்பையுடன் நேரலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் இணைய 2602-2409-7222 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 8903257039. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்ன படிக்கிறீங்க? என்ன நிகழ்ச்சியில முதலா வந்திருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க?
1: ஆத்திச்சூடி.
0: ஓகே சொல்லுங்க.
1: விளம்பேல் ஊக்கமது கைவிடல் என்ன லட்சி எசல்வேல் ஏற்பது இகழ்ச்சியாயும் விட்டுவோம் ஒப்புரவு ஒழுங்கு ஓதுவது ஒழுங்கியே அவ்வியம் பேச லக்கம் சுருக்கேன்.
0: சூப்பர்மா, அதாவது அகர வரிசையில சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆத்திச்சூடி அழகா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம்
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீ கோபிகா.
0: ஸ்ரீ கோபிகா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: வீராணி.
0: வீராணில இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படி. தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா? ஓகே, செகண்ட் முடிச்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. ஓகே சூப்பர். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லலாம் நிகழ்ச்சியில?
2: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? ஓகே சொல்லுங்க பாக்கலாம்.

0: தனக்கு உண்மை இல்லாத மனக்கவலை மாற்றல் அறிதே.
1: ஆஹா, முதல் அதிகாரம் சூப்பரா சொல்லிட்டீங்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று போய் நன்றிங்கம்மா.
0: நன்றி.
1: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேர்களை நாளை பகல் 12:50 நலமோய் வாழ்வோ மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்துக்கு முந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். கேட்க தவறாதீர்கள். கிரிக்கெட் ரசிகர்களே, உங்களுக்காக நாளை மாலை 6:20 முதல் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள் வந்து நம்ம நேரலையில் ஒலிபரப்பாக இருக்கு. கேட்டு ரசியுங்கள். நாளை பகல் 11:02 ஏக்சூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் நாளைக்கு எந்த ஸ்கூல் மாணவர்கள்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு காத்திருந்திருப்பீங்க. நாளைக்கு செம்மன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களோட சிறுவர் நேரில் நிகழ்ச்சி வளமரம். கேட்க தவறாதீங்க. அதனைத் தொடர்ந்து 11:30 குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் என்ன டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் கேட்கல அப்படின்னா இப்போ சொல்கிறோம். உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது அப்படிங்கிற டைட்டிலில் நீங்கள் பேசலாம். நிச்சயமாங்க நம்ம வந்து வாழ்க்கை அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நம்மளே மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள், இப்படி எல்லாரையும் அப்படி சந்தோஷமாக குதூகலமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஆசையாக இருக்கும். நிச்சயமாங்க அதான் முழு நேரமும் ஒரு நாள் விடிஞ்சிருச்சு அப்படின்னா அது கொஞ்ச நேரம் சிரிக்கிறது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாகவே எவ்வளோ எனர்ஜியாக எவ்வளோ சந்தோஷமாக எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதான். அது வந்து அதுக்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துவது எது? சில நேரங்களில் வந்து நண்பர்களோட வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இதாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நாளை முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் சொல்கிறோம். உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது?

சரி, அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில என்ன வளம் வரும், எதை பத்தி பேசணும் அப்படின்னு தோழியர் கேட்பாங்க இல்லையா, அதை சொல்லிடணும் இல்லையா. நிச்சயமாங்க தோழியரே, இது உங்களுக்காக தான். நாளைக்கு நீங்க 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பேச போறீங்க. என்ன டைட்டில் தெரியுமா? பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன. சூப்பரா இருக்குல்ல டைட்டில், பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன. நிறைய இந்த விஷயம் இந்த டைட்டில கேட்டோன்னா பெண்கள் தோழியர்களோட மனசுல எல்லாம் ஞாபகம் வரும். நம்மளோட பலம் என்ன, பலம் அப்படின்னா பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா யோசிக்க, இப்பவே யோசிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா யோசனை அப்படிங்கிறது பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி முக்கியமான ஒன்று தான். யோசிச்சு வைங்க, நாளைக்கு பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எங்க கூட பேசுங்க. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா

0: எல்லாருமே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க, குழந்தைகளுமே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஸ்கூல் திறந்துருக்கு, நிச்சயமா அவங்களுக்கு பாடங்கள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, ஹோம்ஒர்க் நிறைய இருக்கும், நிறைய எழுதுறதுக்கு இருக்கும். அந்த டைம்ல வந்து நிச்சயமா பாடம் மீது கவனம் செலுத்தியாக வேணும் இல்லையா? இவ்வளவு நாள் லீவ் இருந்துச்சு, குதூகலமா கொண்டாடினாங்க. இப்போ வந்து ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா நிறைய பாடங்கள் நிறைய இருக்கும், அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர நிகழ்ச்சி தான் போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக
1: Pontius Lee Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram angioplasty open heart surgery pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: இந்த இனிய இரவு பொழுதுல திருப்பழியார் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான உற்சாகமான ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம்.

சூப்பரான உற்சாகமான ஒரு திருவிழா திரைப்பட பாடலை கேட்டு ரசித்தோம். நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலைய படிப்பில் தான் இந்த நிகழ்ச்சி வளம் பெறுகிறது. வளம் பெறுவோம் நலம் பெறுவோம்.

யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். நாளைக்கு 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் சுனகட் எஸ் குமாரவேல் அவர்கள். நேரம் 8:29 ஆயிடுச்சுங்க. நம்ம சிறுவர் நேர்லை பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நாளைக்கும் அந்த நிகழ்ச்சி இருக்கு, உங்களோட குழந்தைங்க தயாரா இருந்தாங்க நிச்சயமா பங்கேற்க வைங்க. சிறுவர் நேர்லை பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியில ஊக்கமும் தன்னம்பிக்கையும் நல்ல வார்த்தைகளும் சொல்றது யாரு அப்படின்னு கேட்டா நிச்சயமா பெற்றோர்கள். குழந்தைங்களோட வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். அலையாடும் குமரியில் இசை பாடும் பண்பலை, இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:30 ஆயிடுச்சுங்க. இந்த இனிய அழகான செவ்வாய்க்கிழமை இரவு பொழுதுல காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி ரொம்ப வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, ரொம்ப அப்படி டயர்டா வந்திருக்கக்கூடிய நேர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பொழுதுல சரி கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரைசை கேட்கலாமே அப்படின்னு ஆன் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக சூப்பரான பாடல்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ வந்து முதல் முதலாக கேட்கலாம் மாய கண்ணாடி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், விஜய் ஜெயஸ்தாஸ் நந்திதா பாடியிருக்காங்க, மு மேத்தாவின் வரிகளில் இளையராஜா இசையில். இந்த பாடலை கேட்டு பாருங்கள்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: ஓகே, திரீஸ்ல அந்த பாடலை கேட்டு ரசிச்சிங்களா? சரி, அடுத்த பாடலை கேளுங்க. ஏ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் வரப்போகுது. ஸ்ரீனிவாஸ் இசையில ஸ்ரீனிவாஸ், சுஜாதா, சுனிதா, சரதி பாடியிருக்காங்க. இந்த பாடலை கேட்டு பாருங்க.

நாளைக்கலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

பேசி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101 நேரம் 8:43 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல், ரெண்டு பாடல் கேட்டிருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த பாடலாக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய அன்பே அன்பே திரைப்பட பாடல் பரத்வாஜ் இசையில், இந்த பாடலை கேளுங்க.

திரை இசையெல்லாம் அடுத்ததாக மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ பாடிய ஜி திரைப்பட பாடல் தான் கேட்க இருக்கோம். வித்யாசாகர் இசையில் பா விஜய் வரிகள்.

கரெக்டோட வாய்ஸில் தேவாவோட இசையில் கேட்டு ரசித்தது நேருக்கு நேர் திரைப்பட பாடல். இந்த பாடலோட நிறைவு பெறுகிறது நேர்களே. இன்றைக்கு இப்போ திரை இசை நிகழ்ச்சி மீண்டும் அப்போ எப்போங்க

கரீனாவோட வாய்ஸில் தேவாவோட இசையில் கேட்டு ரசித்தது நேருக்கு நேர் திரைப்பட பாடல். இந்த பாடலோட நிறைவு பெறுகிறது நேர்களே. இன்றைக்கு இப்போ திரை இசை நிகழ்ச்சி மீண்டும் அப்போ எப்போங்க பாடல் கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கேட்கலாம். 9:15 குமரி பண்பலை 101 அடுத்ததாக திரை இசை வலம் வர இருக்கு. இப்போ நாம் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்பதற்கான நேரம் இது. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும் ஆங்கில செய்திகளுக்கு பிறகு திரை இசை தொடரும்.

0: In the FIFA World Cup 2026, France will take on Senegal in a Group 1 clash at New Jersey in United States tonight. In another fixture, Norway will face Iraq in a Group 1 encounter at Boston Stadium. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi participates in G7 summit in Evian, France. Also to hold bilateral meetings tonight with heads of Canada, UK and UAE to meet US President tomorrow. Agriculture Minister Shivraj Singh Chauhan holds high-level meeting to review preparations for Kharif season. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces Eastern Frontier Rifles will soon be revived and over 1,000 Gurkha youths to be recruited. India and Japan adopt rule of implementation for joint crediting mechanism under Paris Agreement. Iran says deal to end war with US would also require Israel to withdraw from Lebanon. IMD forecast thunderstorms accompanied by lightning and gusty winds over North India tomorrow. And Indian squad announced for Senior Asian Fencing Championships 2026. That's all in the news at 9. Good night.
1: இனிய இரவு பொழுதில் உங்களோடு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:15. திரைசெய்தி கேட்கலாம் நேயர்களே. வேலி போட முடியாத கனவுகளும் அணை கட்ட முடியாத ஆசைகளும் இவர்கள் வாழ்க்கையில. நீரோடையில் வாழும் மீன் தரையின் மேல் ஆசை கொண்டால் அது சாத்தியமா? ஹரிஹரன் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் பரத்வாஜ் இசையமைத்த முதல் தமிழ் திரைப்படமான காதல் மன்னன் திரைப்பட பாடல் தான் இது. வரிகள் வைரமுத்து, கேட்போமா?

நேர்களை நாளை காலை 11:02 ஏக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் செம்மன்வழி அரசு தொடக்கவழி மாணவர்களோட சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி தான் வலம் வர இருக்கு. அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, நாளைக்கு உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது. எப்படி நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்க முழு ஒரு நாள் காலையில் பொழுது அப்படி புலர்ந்துச்சு அப்படின்னா, காலையில் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, கொஞ்சம் நேரம் குறிப்பிட்ட சமயங்களில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா. ஆனால் முழு நாளுமே முழு நேரமுமே உங்களை எப்படி உற்சாகமாக வச்சுக்கிறீங்க, அதுக்கு ஊக்கப்படுத்துறது என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நாளைக்கு டைட்டிலாக இருக்குது. 11:30 குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில் கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. தன்னை வெல்ல யாரும் இல்லை என்று எண்ணியிருந்த நங்கையின் மனதில் சலனம் வந்ததன் காரணம் உந்தன் பார்வையில் அகப்பட்டதுதானோ. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு சூப்பரான பாடல் வருது கேட்கலாம். கிருஷ்ணராஜ் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் தாமரையின் வரிகளில் தேவாவின் இசையில். உன் அருகே நான் இருந்தால் திரைப்பட பாடல் கேட்கலாம்.

வட்டார வானொலி நட்பான வானொலி நம்மோடு எப்போதும் கதை பேசும் வானொலி. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:29 ஆயிட்டு இருக்கு. நேரிலே திரை இசை கேட்டுட்டே இருக்கீங்க. கண்களில் சிறை வைத்தாய், சிறையிலிருந்து

விடுதலை பெற மனமில்லை. நாவில் ஒலிக்கும் மந்திரமாய் உனது பெயர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். எம்ஜி ஸ்ரீகுமார், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க இளையராஜாவின் இசையில். கேட்டு பாருங்கள்.

பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் குமரி பண்பலை நூற்றாண்டு திரை இசையில். நேரம் 9:35. பெண்ணானவள் இவன் கண்ணில் பட்டுவிட்டாள். கண்ணில் பட்ட அந்த நொடியே மனதை தொட்டுவிட்டாள். பாவையின் பார்வை மறுமுறை பார்க்க வாய்க்குமா, இல்லை இது இவன் மனதின் ஏக்கமா? சிவா இசையில் வைரமுத்து வரிகளில் லவ் டுடே திரைப்பட பாடல். அடுத்ததாக

விவசாய பெருமக்களே, இது உங்கள் நினைவிற்கு. நாளை மாலை 6:20 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி நம்ம ஒலிபரப்பு செய்ய இருக்கிறனால நாளைக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சி மாலை 5:30 ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆர்வாய் மொழி CG சிதம்பரம் பிள்ளை அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு வாழ்வாதார உத்தரவாத திட்டம் உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகில் மெது வாடல் நோய் குறித்து தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமாரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், நாளை உழவர் உலகம் நிகழ்ச்சி மாலை 5:30. குமரியில் இசை பாடும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனிமையான பாடல்களை எல்லாம் இந்த இனிய இரவு நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நேரம் 9:42. விழிகளின் தேடல் பார்வையில் முடியும், இதயங்களின் தேடல் சந்திப்பில் முடியும், இயற்கையின் ரசிப்புடன் இவர்களின் தேடல். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்க இருக்கோம் பி உன்னிகிருஷ்ணன் கே எஸ் சித்ரா பாடிய என் சுவாச காற்றே திரைப்பட பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையில். கேட்போம்.

வண்ணமயமாக வானவிலாக இவர்கள் நட்பு. நட்பிற்கு இலக்கணம் வகுக்க யாரால் முடியும்? உன்னிகிருஷ்ணன் சொர்ணலதா பாடிய, ஹரிஷ் ராகவேந்திரா இவர்கள் மூவரும் சேர்ந்து பாடிய பாடல். புன்னகை தேசம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101

0: 101. முனையிலிருந்து உங்க மனசு வரைக்கும் குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:30. நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாவது நிலாமூற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக ஆர்வமா காத்திருந்திருப்பீங்க. இவ்வளவு நேரம் திரையிசை அப்படி கேட்டுட்டே, சரி நம்ம விருப்பமான பாடல எப்ப கேக்குறது குமரி பண்பலையில, இன்னைக்கு இணைப்பு கிடைக்குமா பால் கேட்க முடியுமா அப்படின்னு ஆர்வமா காத்திருப்பீங்க. நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. உங்க விருப்ப பாடலோட இணையுங்கள். 2602-4092-7222 இணைப்பினாக 0465-2 அலைபேசி எண் 8903-2570-39. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: கலிகல்ல இருந்து மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் புதிய பூமி, பாட்டு சின்ன விலை முகம் சிவந்த விலை, அந்த பாட்டு.
0: சரி, உங்க விருப்ப பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: நாளைக்காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்துக்கு யோகா உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தசாமி அவர்கள். நிகழ்ச்சி கோயம்புத்தூர் வானொலி நிலைய படைப்பில் வலம் வரும். நிலாமட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கண்டிப்பதத்துல திரையப்படத்தோரி, அது கிராமிய பாடல் மாதிரி ஒன்று வரும் சரி. அதுல வந்து நடையை மாற்று அந்த பாடல்
0: சரி. உங்களுக்கு விருப்பமான பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம். இணைந்தமைக்கு நன்றி.

பொண்ணு கிழக்க போற.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நிலமற்றம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 நேரம் 10:12. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம், ராஜகுமாரி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
3: இதயக்குழல் படத்தில் இருந்து எஸ்பிபி குரலில் இளையராஜா அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல் இதயம் ஒரு போது.
2: சரி, உங்களோட விருப்ப பாடலை இப்போது பண்பலில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.

0: நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்துக்கு முந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். நிலாமட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குமரி பன்மணி 101 நேரம் 10:18:30. இனிய பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலோடு இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலமறிய ஆவல். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஊட்டி வரை உறவு பாடல். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் அடிக்க வந்தால், சில நாள் மட்டும் அடிக்க வந்தால், புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் அடிக்க வந்தால், புதுமுகமாது அனுபவம் ஏது வயதோ 18.
0: அதாவது நீங்க பாடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறீங்க இல்லையா? திங்கட்கிழமை வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில என்னைக்காவது கலந்துகிட்டு இருக்கீங்களா? சரியா, அந்த நிகழ்ச்சியில

0: நாளை மாலை மணி 4-2 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள். நேரம் 10:23 ஆயிட்டிருக்கு. இனி இரவு வேளை இதனில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நிலாமூற்றம் நேர்லை நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வானம்பாடி படத்துல இருந்து தூக்கணா குருவி கூடு தூங்க கண்டார் மரத்திலே.
0: சரிம்மா,
1: கடந்த மச்சானுக்கு என்ன நினைப்ப மனசுல?
0: சரிம்மா, உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நிலமட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: ஆ
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: படம் அந்த மண் வாசனை. பாடல் பொத்தி வச்ச மல்லிகை.
0: சரிம்மா, அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நாளை காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள், நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:32 ஆயிட்டு இருக்கு. நிலாமுற்றம் நிகழ்ச்சியில கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களோட விருப்ப பாடல நீங்க கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
3: எனக்கு
2: உங்க விருப்ப பாடல கேட்டு ரசிப்போம். நன்றி
3: நன்றி.

0: வாழ்ந்து ஊட்டிலே கெட்டு போற புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீகளா.
1: நாளைக்கலை 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் செம்பன்புலி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த இனிய இரவு பொழுதில் 10:36 நிமிடத்தில் நம்மளோடு பாடல் கேட்க இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
2: கனிமுத்து பாப்பா என்ற பாட்டு,
1: சரிம்மா. அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி.

0: உங்களோட விருப்ப பாடல்களோட வலம் வந்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நிலாமூற்றம் நேரலை நிகழ்ச்சி. நேரம் 10:41. நேர்லி, இது உங்கள் நினைவிற்கு. நாளை பகல் 12:50 நலமோய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்துக்கு முந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். சரி, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு பார்ப்போம். வணக்கம்
1: அனைவருக்கும். இனிய இரவு வணக்கம். தில்லைநகர், இங்கே ஜெயக்குமார். படம் வந்து அமுதகானம். அனைத்து பாட்டு பாட்டி
0: சரி, உங்களோட விருப்ப பாடல கேட்டு ரசிப்போம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: நாளைக்கலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தசாமி அவர்கள். நிகழ்ச்சி படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:45 ஆயாச்சு. நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: மேடம், மார்த்தாண்டம் பக்கம் வெட்டுமணியில இருந்து ராஜசேகரன் அட்வொகேட்.
0: சரிங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பழனியின் சொல்லக்கூடிய திரைப்படத்தில் இருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
0: சரி, உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி.
1: நன்றி மேடம்.

நாளிப்பகல் ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற டைட்டில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. நாளை பகல் ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிலமற்ற நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிற நேர்களே, அடுத்த பாடலோடு இணையும் நேரை சந்திப்போமா.

0: வணக்கம்
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தங்கம் ஆண்டி விளை.
0: சரிம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பத்திரகாளி பாடல் கேட்டேல அங்கே அதை பார்த்தேல இங்கு அந்த பாட்டு.
0: சரிம்மா, அந்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி.

0: நேரம் 10:54 40 நொடி. இந்த இனிய இரவு பொழுதில் உங்களை தாளட்டி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலோடு காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலமறிய ஆவல். பேர் சொல்லுங்க சார்.
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சரி, நிறைவான நேரா வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு
1: செய்வீங்க?
0: கை கொடுக்கும் அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு மாதிரியே வந்திருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க சார், என்ன பாட்டு?
1: படம் கை கொடுத்த தெய்வம். அந்த படத்துல 1000 ஒரு தீயம்மானி உலகம் அறிந்திடாத பிறவி அம்மானி என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, அந்த பாடலை இப்போது கேட்டு ரசிப்போம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

நிர்ணயத்துடன் நிறைவு பெறுகிறது நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்தே இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு அன்பு தோழி ஆர் வதனஸ்ரீ பரமேஷ். தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்பருத்தி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி இவங்களுடைய குரலில், வாலி வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. கடைசியாக அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து மனோ சொன்னலதா இவங்களுடைய வாய்ஸில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில் வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அம்மன் கோவில் திருவிழா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ் ஜானகி மனோ இவங்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:32 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ, சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இது.

ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

குரல் வருவாளா படத்துல இருந்து மனோ அவர்களுடைய குரல்ல, பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:56 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில அடுத்ததாக சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில மனோ சொன்னாலதா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: ஒரு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி
1: நீ தடக்க நடந்து கொஞ்சம் போடு நைனா நைனா
0: ஏ அப்பே
2: ஏ சாமி
0: ஏ நைனா
2: ஏ அம்மே
0: ஏ அம்மே ஏ அப்பே ஏ சாமி சாமி சாமி போ சாமி காசி

Good night.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: அதிகாலையில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே
1: வேளையிலே
0: என் உடம்பெல்லாம் உதறித்தது போல் ஒரு பிரம்மம்.
1: ஏன் அத்தின் பேர் ஏதாவது அக்கப்போர் பண்ணாரா?
0: அபிஷ்டு, அக்கப்போர் பண்ணது அத்தின் பேர் இல்லடா.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.
0: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி இயற்றிய பாடல் வலஜிராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.